நேரம் 5:37. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:44. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனாவின் குரலில் ரோக நிவாரண அஷ்டகம் கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 24 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

ஓடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்திக் கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.

பரோடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்து கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர்

0: லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பக்தி நேரம்.

நேரம் 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். அன்பான நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சூரியனின் முதல் ஒளிக்கதிர் இந்த பூமியை தொடும்போது கூடவே ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளையும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது. நேற்றைய நாளின் கவலைகளையும் தோல்விகளையும் நேற்றோடு விட்டுவிட்டு இந்த நாள் எனக்கு அமைதியையும் வெற்றியையும் தரும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த விடியலை நாம் வரவேற்போம். நம்முடைய பக்தி நேரம் நிகழ்ச்சி வெறும் சடங்குகளுக்கானது மட்டுமல்லாமல் அது மனதை அமைதிப்படுத்தி நம்மை நாமே புத்துணர்ச்சியோடு மாற்றிக்கொள்ளும் ஒரு அற்புத தருணம். இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் விநாயகர் அகவல் தொகுப்பிலிருந்து சரணம் சரணம் என தொடங்கும் பாடல், கே வீரமணி குரலில். கேட்டு இணைத்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 6:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அண்ணாமலை என தொடங்கும் பாடல்

கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அண்ணாமலை என தொடங்கும் பாடல் பி உன்னிகிருஷ்ணன் குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே துளு.

அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:19. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனா குரலில் ராஜேஸ்வரியே என தொடங்கும் பாடல். கேட்டு இணைந்தருங்கள். இது FM Rainbow 101.4.

0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் எல்லார் ஈஸ்வரி குரலில் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:29. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வெள்ளிமலை என தொடங்கும் பாடல். மகாநதி சோபனா மற்றும் குழுவினர் குரலில் கவிஞர் முகிலன் வரிகளில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: முருகனுக்கு, அண்ணனுக்கு,

சவுந்தரராஜன் குரலில் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:39. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 6:40 கடந்துருச்சு. நேரம் பொன் போன்றது அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது இல்லையா? நம்மளுடைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் முருகன் புகழ் மாலை எனும் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 6:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஜிக்கி குரலில் இயேசு நேசிக்கிறார் என தொடங்கும் பாடல். டிஏ கல்யாணம் இசையமைப்பில் இது உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:48. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல்லாமே நீதான் வல்லோனே என தொடங்கும் பாடல் சரளா குரலில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஹரிஹரி ஓம் என தொடங்கும் பாடல். வாணி ஜெயராம் குரலில் தள்ளி நம்பி தமிழ் நம்பி வரிகளில் ராமானுஜம் இசையமைப்பில் இது உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சண்முகம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது தமிழகத்தின் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் மாவட்டங்களில் தென்னை தான் முக்கியமான பயிர். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுவது. பொதுவாக தேங்காயில் அதிகமாக கொழுப்பு இருக்கும்னு ஒரு கருத்து உண்மைதாங்கிறாங்க. ஆனால் கொழுப்பு எப்போ உருவாகும்னா அதை சமைக்கும் போது தான் தேங்காய் கொழுப்பாக மாறும். தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்தில் பச்சையாக சாப்பிட்டுட்டா அது அமிர்தம். சகலவிதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய சக்தி படைத்தது. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு அழுக்குகளை அகற்றும், இரத்தத்தை சுத்தமாக்கும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும் தன்மை பெற்றது தேங்காய். தேங்காய்க்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மனித உயிர் அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியே வர 10 மாதம் ஆகும். அதுபோல தேங்காய் உருவாகி பூமிக்கு வர 10 மாதம் ஆகும். அப்படித்தானுங்க சண்முகம் சார். தேங்காயை சமைத்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பாக மாறிடும். சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. தேங்காயை துருவி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை நேர சிற்றுண்டியாக கொடுத்தா அவ்வளவு ஆரோக்கியம். பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் உள்ள நபர்களுக்கு தேங்காய்பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்வாங்களாம். தாய்ப்பாலுக்கு மாற்றா தேங்காய்பால் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றியிருக்கிறாங்க. காலை நேரத்தில் தேங்காயை துருவி அதை அரைச்சி பால் எடுத்து அதோட நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்த்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லதான். ஆரோக்கியம் மேம்படுமா? தாய்ப்பாலில் இருக்கும் மோனோலாரின் சக்தி தேங்காயை தவிர வேறு எதிலும் இல்லைங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் தேங்காய் பால் பருகுவது ரொம்ப நல்ல பலன்களை அளிக்கும்ங்கிறாங்க. தினசரி உடலுக்கு தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% ஒரு கப் தேங்காய்பால்லிருந்து கிடைச்சிரும். அதோட மெக்னீசியம் சத்து இதில் இருக்கிறதுனால தசை வலிகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. இதில் உள்ள பாஸ்பரஸ் சத்து எலும்புரிக்கு நோய் ஏற்படாமல் தடுக்குது. சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை நீக்குவதில்

0: இது முக்கிய பங்காற்றுகிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேங்காய்ப்பால்.
1: சண்முகம் சார், தேங்காயை துருவி கிடைக்கிறது தேங்காய்ப்பூ.
0: இது ஒரு தேங்காய்ப்பூ. இன்னொரு தேங்காய்ப்பூ இருக்கு. கோவிலில் தேங்காயை உடைக்கும் போது தேங்காயில் பூ இருந்தால் அதை நல்ல சகுனமாக பெரியவங்க சொல்லுவாங்க. இதுதான் இன்னொரு பூ.
1: அறிவியல் பூர்வமாக பார்த்தா தேங்காய்ப்பூ என்பது முத்துன தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சியே.
0: இளநீர், தேங்காய் தண்ணி, அப்புறம் தேங்காயில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதோ அதை விட அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களை தன்னகத்தே கொண்டது தான் தேங்காய்ப்பூ. அதனால தான் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது இந்த தேங்காய்ப்பூ.
1: எந்த நோயையும் எதிர்கொள்ளணும்னா அதற்கு நிகரான எதிர்ப்பு சக்தி தேவை.
0: அது உள்ளவர்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் மிகவும் சோர்வாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேங்காய்ப்பூவை சாப்பிட்டால் உடலுக்கு அதீத சக்தி கிடைக்கும். நாள் முழுக்க உற்சாகமாக இருக்க முடியும்.
1: அஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணி இந்த தேங்காய்ப்பூ. மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது.
0: தேங்காய்ப்பூவில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகின்ற சக்தி இருக்கிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும்.
1: தேங்காய் இளநீர்னு சாதாரணமாக நாமெல்லாம் நினைக்கிற தேங்காய் எப்படி பார்த்தீங்களா?
0: ஒரே ஒரு வேலை செய்யுங்க, ஆளாளுக்கு வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தென்னம்புள்ளையை வச்சு வளர்க்கணும். தென்னை மரங்களை உருவாக்கணும். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் பல மாங்காய் அடிக்கலாம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் நேர்களே, நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னையில. இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு வணக்கம் சென்னையில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்றது தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை உடனே பதிவு பண்ணிடுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்க பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் குரலில் வைரமுத்து வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே துளு.

நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சென்னை. சென்னையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறது டெல்ஃபின் ராஜேந்திரன் தான். ஸோ இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, சம்பவத்தை சொல்லிட்டேம்மா, அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சம்பவத்துடைய விளக்கங்களை கண்டிப்பாக பார்ப்போம். ஏன் இன்னைக்கு இதை பற்றி ஸ்பெஷலாக கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் கக்கோரி ரயில் சம்பவம் அப்படின்றது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்ச சம்பவம். இது நடைபெற்ற நாள் ஆகஸ்ட் 9 தான். எந்த ஆண்டு அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட கேள்வியாகவும் கேட்டிருக்கேன். ஸோ எந்த ஆண்டு அப்படின்றத நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். கக்கோரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன ஊரில் தான். ஆனால் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.

எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னோ பக்கத்துல அமைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன ஊர்ல தான். ஆனா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய பின்னணி என்ன, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அமர்கலம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், பரத்ராஜ் இசையமைப்பில், இதோ உங்களுக்காகவே அந்த பாட்டிருக்கு. நான் சொல்ல மாட்டேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கேட்டு இணைந்தனுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

நேரம் 7:15 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னையில. இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல, அதாவது முகநூல் பக்கத்துல போயிட்டு உங்களுடைய பதில உடனே பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கக்கோரி சம்பவத்துடைய தன்மை ஏன் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட பின்னணி நோக்கத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயுதம் தாங்கி புரட்சி மூலமாக விடுவிக்க விரும்பிய இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு செயலை முக்கியமாக திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி இயக்கத்திற்கு தேவையான ஆயுதங்களை வாங்குறதுக்கும் இயக்கத்துடைய செயல்பாடுகளை தொடர்றதுக்கும் ஆங்கிலேயோட அரசோட வரி பணத்தை கைப்பற்றுவது தான் இந்த இயக்கத்துடைய முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த சம்பவம் தான் August 9 அன்னைக்கு பிளான் பண்ணி நடத்தப்பட்டுச்சு. ஷாஜஹான்பூர்லேருந்து லக்னோ நோக்கி 8 டவுன் அப்படின்ற ஒரு பேசஞ்சர் ரயில் போச்சு. ஸோ அதை தான் கக்கோரி புரட்சிக்காரங்க நிறுத்தி அதில் ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் இதை பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் என் சுவாச காற்றே அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஹரிணி அனுப்புமா ஸ்ரீராம் குரலில், வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

7:22 ஆயிட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ வணக்கம் சென்னையில் எதை பற்றி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்றதான் கேட்டிருந்தோம். அதுக்கான பதிலாக நம்ம நேயர்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ரொம்ப கரெக்டாகவே பதிலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் லக்னோவில் நடந்துச்சு. ஸோ எதுக்காக இதை நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த போராட்டத்தெல்லாம் நடத்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போது ஆங்கிலேயர்களுடைய கருவூல பணத்துலேருந்து இந்த காசெல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்போ உள்ள புரட்சிகர அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ட்ரெயினை கைப்பற்றி அதில் இருக்க ஆங்கிலேய அரசோட கருவூல பணப்பெட்டியை உடச்சி அதில் இருக்க காசை எடுத்துட்டாங்க. அதுல தவறுதலா ஒரு பயணியும் சுடப்பட்டார் அப்படின்றதான் அப்ப பெரிய பேச்சு பொருளாவே இருந்துச்சு. December 1927 இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டாங்களோ அதில் பெரும்பாலான தியாகிகளை வந்து தூக்கிலிட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் இந்திய இளைஞர்களிடையே பெரும் தேசபக்தியும் விழிப்புணர்வும் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணும். பகத்சிங் போன்ற அடுத்த கட்ட இளைஞர்கள் புரட்சி பாதையில் தீவிரமாக ஈடுபட இது ஒரு பெரும் தூண்டுதலாக இருந்துச்சு

அப்படின்னு சொல்லலாம். 2021 உத்தரப்பிரதேச அரசு ஃபர்ஸ்ட்லாம் இதை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கக்கோரி சதி திட்டம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சதின்ற பேரை நீக்கிட்டு அந்த வீரர்களுடைய தியாகத்தை கௌரவிக்கிற வகையில் கக்கோரி ரயில் நடவடிக்கை அப்படின்னு அஃபிஷியலாக பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான பதிலை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கரெக்டான பதிலை எப்பொழுதுமே நீங்கள் கரெக்டாக தான் சொல்வீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இன்றைக்கும் அதே போலேயே ரொம்ப சரியான பதிலை எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டாளம் அப்துல் இனிய காலை வணக்கம் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சபரி மனோஜ் பதில் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜி டெல்ஃபின் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நெஞ்சும் நிறைந்த வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் நலமா ஆர்ஜி அவர்களே கேட்டிருக்காரு. நலமா இருக்கேன் அதிலும் சொல்லியிருக்காரு, ரொம்ப சரியான பதிலே சொல்லியிருக்காரு. பி கே பூபாலன் பாலா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள்லாம் அந்த சரியான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜோடி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா குரலில் இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெமின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில்.

0: இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலி பல் கொண்டுகிட்டு வான்னு யாராவது சொன்னா புலி தான் மாப்பிள்ளையா வந்து சேரும் அப்படின்னார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வணக்கம் சென்னையில நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் அவங்களுடைய பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும்னா நிச்சயமா போய் உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன பதிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன் அவர்கள் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீராதுரை அவர்கள் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ரமா அவர்கள் இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. வெங்கடராமன் சியான் அவர்கள் அதுக்கான பதிலையும் பதிவு பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. பட்டாளம் அப்துல் கலீல் அவர்கள் பதில பதிவு பண்ணியிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம்னு அவங்களுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் விடை நீங்களே சொல்லிவிட்டு கேள்வி கேட்க தேவையில்லையே அப்படின்றாரு. விடை வந்து ஆகஸ்ட் 9 அப்படின்றத சொல்லியிருக்கேன், ஆனால் எந்த ஆண்டு அப்படின்றத இன்னும் நான் சொல்லலையே. ஸோ இந்த எந்த ஆண்டு அப்படின்றத நான் கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். நெல்லை பாரதி அவர்கள் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்து ஜெயா அவர்கள் திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 9 அப்படின்னு சொல்லி அந்த வருடத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் சகோதரி தாங்கள் தொகுத்து வழங்கும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனாமுதமாகவும் மனதை வருட செய்யும் விதமாகவும் இருக்கிறது, வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லியிருக்காங்க. நன்றி. ஜாமுனி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு நான் பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் யார் யார் எந்தெந்த நேயர்கள்லாம் என்ன பதிலெலாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கண்ணுபட போகுதியா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் அவரே இந்த பாடலுக்கு வரிகளும் எழுதியிருக்காரு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே தூளு.

42 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வணக்கம் சென்னையில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல் நீங்க மைண்ட்ல சொல்றது எனக்கு கேக்குது, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நம்ம நேயர்கள்லாம் சரியான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். ஸோ இந்த நாளுடைய சிறப்பெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். யார் யாரு என்னென்ன எந்த ஆண்டுன்றத எல்லாருமே பதிவு பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து என்னென்ன நேயர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நரேஷ்குமார் வைஷா அவர்கள், ஹாய் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே டு ஆல் எஃபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ். ஹாய் டு ஆர்ஜே டெல்ஃபின் சொல்லியிருக்காரு, எனக்கும் ஹாய் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் மறக்காமல் பதிவு பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் அவர்கள், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இடம் லக்னோன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ராமேஸ்வரம் ராகேஷ் அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது கூட காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க.

கேசவன் அவர்கள் அன்புடன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பதில் பதிவு பண்ணி அவர் கூட யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகாராஜ் கீர்த்தன், பூரி கோசாமி, லக்ஷ்மி தேவி கோசாமி ஃப்ரம் நார்குரா சத்தீஸ்கர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவரோட பேர் ஹிந்தியில் இருக்கிறதுனால என்ன பேர் என்னால் படிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. அவர்கள் புறால வந்து நமக்கு தூது விட்டுருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அண்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் அன்பு சகோதரி டெல்ஃபினுக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதில் பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நேருஜி அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த புத்தகம் சிஎன் அண்ணாதுரை குறித்து தகவல்கள் கேட்டு வியந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரம் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது யார் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் அமைதியான ஞாயிறு காலை வேளையில் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் தென்றலாய் தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது. வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். அடுத்து ஹீரமணி வர்மா அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் சத்தீஸ்கர்லேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, கருத்துள்ளதாக இருந்தது, வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து சோமசுந்தர பிரபு அவர்களும் சென்னை பழையவனாரப்பேட்டையிலேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட நேயர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பதில்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். படையப்பா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஹரிணி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே துளு.

7:52 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில், இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கோரி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளும் கூட. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலக பழங்குடி மக்கள் தினம். ஸோ இதையும் ஆகஸ்ட் 9 தான் உலகம் எங்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. பழங்குடி மக்களுடைய உரிமைகள், கலாச்சாரம், மொழிகள் மற்றும் பாரம்பரிய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. ஸோ இன்றைக்கி கக்கோரி சதி வழக்கு குறித்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ அதுக்கு நிறைய நேயர்கள் சரியான பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள்

இதுக்கான பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பதில் பதிவு பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு காட்டின எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பழங்குடி மக்களுக்கான தினத்தை வந்து என்றைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய முதல் செயற்குழு கூட்டம் ஐநாவில் 1982 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை வந்து வரையறுத்து கடைசியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக 1994 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ பழங்குடியின மக்களுடைய தனித்துவமான உரிமைகளுக்காகவே இந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ யாஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் இதோட கிளம்புறேன். மீண்டும் உங்களை ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 8:02 மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. நெஞ்சினிலே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டையும் எழுதித்தரன்ற பாடல் எழுதியிருக்காங்க விஜய் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், ஏசி ஜெயராம் வரிகளில், தேவா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள். ஸோ நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வரேன். திஸ் இஸ் டெல்ஃபின் ராஜேந்திரன் சைன் அவுட் ஃப்ரம் வணக்கம் சென்னை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ரஷா ரெயின்போ, ரஷா ரெயின்போல உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். எஸ், நான் திரும்ப வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி நானும் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் பொறுமையா நிதானமா என்னம்மா காலையிலேயே எந்திரிக்கணுமா, இன்னைக்கும் ஏமா ரஷா ரெயின்போன்னு உட்காந்துருக்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நமக்கு எல்லா நாளும் ரஷ் தான். இன்னும் சில பேருக்கு என்னமா லீவு, எனக்கு எங்கம்மா லீவு இருக்கு, நான் ஓடிக்கிட்டே இருக்கேம்மா, இன்றைக்கி கூட ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, இல்லை வேறு வேலை நிமித்தமாக வீட்டில் ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்காகவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவே சூப்பரான பாடலோடு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ரஷா ரெயின்போல நம்ம கேட்கக்கூடிய முதல் பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படத்திலிருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் வருது. சுப்லாஷினி அனிருத் பாடியிருக்காங்க, அசல் கோளாரும் சேர்ந்து பாடியிருக்காரு. விஷ்ணு எடவன் அசல் கோளாரும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க, அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேட்ட இணைந்தரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு தூரல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: கொஞ்சம் சீக்கிரம் நா.
0: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்க ரஷா ரெயின்போல. அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாட்டு தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து. ஜிவி, பிரகாஷ்குமார், தனுஷ், சுபாஷினி எல்லாரும் பாடியிருக்காங்க. அறிவு இதுக்கு இசை வரிகள் எழுதி அவரும் பாடியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. ஸோ விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்க உங்களுக்காகவே இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: சுறுசுறுப்பா அவசரமா வருவருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:20 ஆயிட்டு இருக்கு. என்ன இழு இழுன்னு ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டவர்களும் வந்திருக்கும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து. அனிருத் பாடி அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவன் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன, சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: Rush or Rainbow?
2: சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: 8:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷா ரெயின்போல அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, மதராசி திரைப்படத்துல இருந்து சலமலா அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. சாய் அபயங்கர் இந்த பாடலை பாடியிருக்காரு, அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே தோலு.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
2: ஏய், கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் வரிகளில் கன்னிமான்ற பாடல் கேட்டு வந்த நேரம் 8:41. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரஷ் ஆன் ரெயின்போ அப்படின்ற ஷோ, எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷா ரெயின்போல அடுத்ததாக ஒழிக்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் திரைப்படத்திலிருந்து பால் டப்பாவுடைய குரலில் பால் டப்பாவே எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே தூளு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, டீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மகாமிஷி.
1: என்ன
2: சார் வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அடடா, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
1: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: சா, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

லவர் வந்து திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் ஷிவாங்கியுடைய குரலில் மோகன்ராஜனுடைய வரிகளில் சி ரோடனுடைய ஒரு இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 8:53. ஸோ ஷான் ரோல்டனுடைய மியூசிக்கில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பாடல். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களான் திரைப்படத்துலேருந்து தான் வருது. தங்களான் திரைப்படத்துலேருந்து மினிக்கி பாடல், செந்தூரை விஷாலுடைய குரலில் உமாதேவி வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

57 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா எந்த திரைப்படத்திலேருந்து ஒழிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூத் திரைப்படத்திலேருந்து, பழைய யூத் இல்லை, புது யூத் திரைப்படத்திலேருந்து கென் கருணாஸுடைய குரலில், கென் கருணாஸுடைய வரிகளில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் இதோ வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைத்திருங்கள். நான் மறுபடியும் உங்களை 10 மணிக்கு கேட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: Rainbow Rap. Rainbow Rap.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 9:03 ஆயாச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்க லாஜி பென்னாஸ். அப்படியே வந்து இன்னைக்கு சண்டே மார்னிங்ல அப்படியே ஒரு மாதிரி வைபா வந்து நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வந்து எந்திரிக்காம இன்னும் நான் காஃபி டீயே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் எந்திரிங்க ஃபாஸ்டா அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆனாலும் வந்து நாளைக்கு மண்டே அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு சண்டேல எந்த பக்கம் எந்த தூசிக்கு, அதனால வந்து நம்ம டேயை வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்வீட்டா ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல பாசிட்டிவான வைபான ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். என்னைக்குமே வந்து நெகட்டிவ் அப்படியே ஓரம் கட்டிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் வந்து யோசிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ காஃபி டீயை கையில் எடுத்துக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஷோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சூப்பரான பீட்டான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நம்மளுடைய முதல் பாடலாக அந்நியன் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன்.

13 நிமிடம் மாயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே விநாஸ். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு வந்து சரியான நேரம் வரும் அப்படின்னு நம்ம வந்து காத்துட்டு இருப்போம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த நேரத்தை உருவாக்குறதே வந்து நாம தாங்க. நாம தான் வந்து ஒரு சில டைம்ல சரி ஓகே இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா. ஆனா அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதுவா இருந்தாலும் நாம தான் நடத்த போறோம், அந்த நேரத்தையும் நாம தான் வந்து உருவாக்க போறோம். ஸோ அதனால யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் யோசிச்சே இல்லாம தயவு செஞ்சு எழுந்த அந்த விஷயத்தை வந்து எப்படி நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயோ என்னால் வந்து இந்த 9 to 6 ஜாப் எல்லாம் முடியாதுமா, அதனால் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷமாக சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி தோணுச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல வந்து தப்பே இல்லைங்க. பாசிட்டிவாக போச்சுன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிட்டிவாக போகுன்ற எண்ணத்தோடு அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இதுதான் கிடையாது. சில பேர் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டேனா என்ன அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் போகணும், வாக்கிங் போகணும் அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்தையும் வந்து எப்போல்லாம் தோணுதோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்கு நேரம் காலம் டைம் எல்லாம் கா பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, 9:15 ஆயிட்டு இருக்குது. எஸ் சூப்பராக வந்து ரெயின்போ ரேப் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோப்ரா அண்ட் கத்தி திரைப்படத்துக்காக போடலாம். தி வே கேட்டு ஸ்டே டியூன்.

0: வணக்கம். நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.
1: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
2: கதையா?
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
2: அந்த ராஜாக்கு
1: ஒரு எஃப்எம் பிடிச்சுதான்.
2: எஃப்எம் பிடிச்சுதான்.
1: எந்த எஃப்எம்? அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. அனேனே நானும் வாழு. ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்.

0: தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, இன்று 7:00 எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
3: You know what? Guess who's back? We back, baby. We back, baby. We back, baby. We back, we back, we back, back, back.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு

அவசியமே இல்லைங்க. சில நேரம் வந்து நம்மளை நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், என்னால் முடியும், என்னால் முடியும், கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நமக்கே தோணணுங்க. நமக்குள்ளே நம்மளே சொல்லிக்கிற சில விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தாலே போதுங்க, நல்ல நாளும் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு சில நாளும் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், ஒரு சில நாட்கள் ரொம்ப டஃப்பாக கூட இருக்கும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம முயற்சியை மட்டும் நிறுத்தவே கூடாது. இன்றைக்கும் அப்படி தான், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெரிய கோலுக்கு சின்ன சின்ன முயற்சியாக வந்து இன்னிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அடித்ததாக நம்ம எல்லாருக்காகவும் வந்து தாம் தூம் அண்ட் எந்திரன் திரைப்படத்துக்காக போடலாம் தீவே. ஸோ பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமது உள்ளேன்னா உங்க ஆச்சு பின்னா.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுகிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செமதூளு.

6:36 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப்ல வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தெரியாமல் இல்லை தெரிஞ்சு எப்படியோ ஆனால் இந்த தப்பை வந்து நிறைய பேர் செய்கிறோங்க. ஆமாம், இது வந்து நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாருமே வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதுங்க. ஸோ எப்போ வந்து நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறோமோ அப்போவே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்களை நம்ம மறந்துட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம், ஸோ அவங்களோட ஜேர்னி வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஜேர்னி வேறு மாதிரி இருக்கோங்க. யாரோ முன்னாடி போகிறாங்கன்றதுக்காக நாம் பின்னாடி போகிறோன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஆக மொத்தம் நம்மளும் ஓடிட்டு தான் இருக்கோம், ஆனால் ஸ்லோவாக ஓடிட்டுருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நின்று போகலல்ல. ஸோ நின்றுட்டா தானே பிரச்சனை, ஸ்லோவாச்சும் ஓடிட்டு தானே இருக்கும். ஸ்லோவாக ஓடும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வைவாக சூப்பராக அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஜேர்னிக்கு ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜிக்கு இன்னும் எவ்வளோ எனர்ஜி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் யோசிக்கணுமே தவிர, அவங்க முன்னாடி போகிறாங்க நம்ம பின்னாடி போகிறோம், அவங்க அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க நம்ம இன்னும் ஆகலை, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கப்படாது. ஓகே சரி ஓகே, இன்னும் இந்த எனர்ஜியான ஒரு ஸ்பீச்சோட அடுத்ததாக வந்து சூப்பரான எனர்ஜிட்டிக்கான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. குருவி அண்ட் பொல்லாதவன் திரைப்படத்துக்காக அண்ட் இந்த பாட்டெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ணோம் மக்கள் ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 அமைய சமதுல்லை.

10:52 மாயாச்சு ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ரொம்ப அட்வைஸ் பண்ணால் அதெல்லாம் வந்து நமக்கு செட்டே ஆகாதுங்க. அப்போது நம்மளும் வந்து யாருக்கும் அட்வைஸே பண்ணக்கூடாது. ஓகே சரி ஓகே, எது நினச்சாலும் வந்து நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான கோட்டோட இப்போதைக்கு நான் ஷோ வாய்ண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்ப உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக நானும் வந்து 10:52 உங்கள் கூட சேர்த்து பேச போகிறேன். ஜாலியாக இருக்குல்ல? சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக வந்து போக்கிரி நட்பை துணை திரைப்படத்துக்காக பாடல்கள் வாங்கி வைக்கேட்டு ஸ்டேட்யூன் மக்கள் இதுரையின் எஃப்எம் 101.4 எல்லாமே செமது உள்ளது.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடன் நினைஞ்சிருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் மற்றும்
1: ஜே பெனாஸ்.
0: எஸ், இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட விளையாட வந்திருக்கோம். என்ன விளையாட போறோம் பெனாஸ்?
1: நம்ம வந்து இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம்ஸோட டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லுங்க.
0: எஸ், எப்பொழுதும் போலதான் நம்ம விளையாடுறது. ஒரு வார்த்தையுடைய தமிழ் வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நாங்க சொல்லுவோம். நடுவில் என்ன வார்த்தை இருக்கு அப்படின்றத நம்ம நேர்கள் கண்டுபிடிப்பாங்க.
1: சூப்பர். சரி,
0: இதுக்கு நடுவில் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு 2-3 க்ளூ கொடுக்கலாம். அதுல கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அதுதான் நம்மளோட கேம். சோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சோ நேயர்களே, நீங்க டயல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 044-29-86-0038 மற்றும் 044-29-52-5554 என்ற தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம்.
1: சோ
0: நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா ஒலிக்க இருக்கிறது என்ன பாடல்னா, ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப் ஹாப் தமிழா பாடி அவரே இசையமைச்சு அவரே கம்போஸ் அவரே எழுதி இருக்கிறாரு. உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எல்லாமே சமதுல.

0: set, go! Go! எஸ் நேரம் 10:09 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தமிழ் வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். வேணாஸ் நம்மளுடைய காலர்ஸ்ல பேசிடலாமா?
1: எஸ் கண்டிப்பா பேசிடலாம்.
0: எஸ் நம்மளுடைய முதல் நேயர் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இன்னும் ஒரே மௌனராகமா போயிட்டு இருக்கு.
0: நீங்க போன் அட்டன் பண்ணிட்டு அவங்க வேற கீபர் தட்டிட்டு இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: இனிய காலை வணக்கம் மேம்.
0: இனிய காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர் இருந்து. சிங்கச்சோன் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம், குட் மார்னிங் சார்.
2: காலை மார்னிங் மேம்.
0: ஓகே, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: நான் எப்பவும் ரெடி.
0: பாருங்களேன். சரி, உங்களுக்கான வார்த்தையுடைய முதல் எழுத்து வந்து பூ.
2: புன்னகைக்கு வர பூவா?
0: ஆஹா, நெடில் பூ, பூக்கள் இருக்கு இல்லையா, அதுல வர
2: பூக்கள்.
0: கடைசி எழுத்து வந்து ட்ரூ. பெரிய ரகரம் இருக்கு இல்லையா, ரா, பெரிய ரகரம்.
2: அதான் ரூ தானே?
0: ரூ. நடுவுல வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு.

0: குறிப்பு
1: குறிப்பு வந்து இது எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப இதமா இருக்கும். பாருங்க, ஒரு குளூலே அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: சூப்பர்,
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார். வணக்கம்.
1: வெள்ளடா, ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து முதல் எழுத்து குறில் நீ.
2: குறில் நீயா?
1: ஆமா. கடைசி எழுத்து வந்து ட்ரூ.
2: ட்ரூவா?
1: நடுவுல வந்து மூணு எழுத்துக்கள்.
3: எப்படியும் வந்து இவரும் வந்து உங்ககிட்ட அடுத்தது க்ளூ கொடுங்கன்னு கேட்பாரு. ஸோ க்ளூவை ரெடி பண்ணிக்கோங்க.
1: ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டு

0: வந்து ட்ரூ.
1: ட்ரூவா?
0: நடுவுல வந்து மூணு எழுத்துக்கள்.
2: எப்படியும் வந்து இவரும் வந்து உங்ககிட்ட அடுத்தது க்ளூ கொடுங்கன்னு கேட்பாரு. ஸோ க்ளூவை ரெடி பண்ணிக்கோங்க.
0: ஸோ இது வந்து, இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகை.
2: அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கு.
0: ஆமாம், உணவு வகைன்னு சொல்ல முடியாது இது. ஆமாம், இது ஒரு உணவு தான், ஆனால் இதை வந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுனால அந்த பேர்.
2: ஓஹோ, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: குட் மார்னிங் கலா மேடம்,
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஈஸியாவா? சரி, முதல் எழுத்து வந்து உங்களுக்கு கா, குறில் கா. கடைசி எழுத்து இம்.
3: காகிதம்
0: இல்ல, அது வந்து காகிதம் நெடில் வரும் இல்லையா, இது வந்து குறில். ஓகேவா? நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு.
3: காகம்.
0: காகம் இல்ல, நடுவுல மூன்று எழுத்து இருக்குன்னு சொல்றனே. முதல் எழுத்து கா, குறில் கா, கடைசி எழுத்து இம், நடுவுல மூன்று எழுத்துக்கள் வரும்.
2: நான் கண்டுபிடிச்சிட்டேங்க.
0: கண்டுபிடிச்சாங்க, க்ளூவே இல்லாம கண்டுபிடிச்சாங்க பாருங்க. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா நகரவே நகராது.
2: வணக்கம்
0: எஃப்எம் ரெயின்போ.
4: டீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்மா.
2: வணக்கம், வணக்கம் மேடம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஓடிக்கிட்டே இருக்குமா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க இருவரும்?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிலா சோறு எல்லாம் நீங்க சாப்பிட்டிருக்கீங்க அப்படியா?
2: எல்லா சோறும் சாப்பிட்டுருக்கோம், நிலா சோறு விட்டு வச்சிருப்போமா? சொல்லுங்க.
5: உங்களுக்கான
0: வார்த்தைக்கு வந்து என்ன குடுக்கலாம் உங்களுக்கு? சரி,
2: கஷ்டமா குடுங்க இவருக்கெல்லாம்.
5: சண்டே இல்ல.
0: சரி, முதல் எழுத்து குறில் மா.
5: குறில் மா. ஓகே,
0: கடைசி எழுத்து நை, குறில் நை.
5: அதாவது இரண்டு சுழினை அப்படியா?
0: ஆமா. நடுவுல வந்து உங்களுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு, சாரி ஐந்து எழுத்துக்கள் இருக்கு.
5: நடுப்புற அஞ்சு எழுத்து, அப்ப மொத்தம் ஏழு எழுத்துக்கள்.
0: ஆமா, ஆமா. சோ நம்ம இங்க நிறைய வந்து வெள்ளை சட்டை போட்டு ஏஞ்சல்கள் இருப்பாங்க.
5: வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை சட்டை,
0: தேவதைகள், தேவதைகள் இருப்பாங்க.
5: தேவதைகள். மா, வேற ஏதாவது?
0: பெரும்பாலும் நம்ம ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துக்கு தான் போவோம்.
5: மருத்துவமனை.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, நல்லா இருக்கீங்களா ஜெய்சீலன்?
6: நல்லா இருக்கும்.
0: ரெடியா இருக்கீங்களா
6: விளையாட?
0: முதல் எழுத்து பூ, குறில் பூ.
6: குறில் பூவா?
0: கடைசி எழுத்து பை.
6: பை.
0: நடுவுல வந்து உங்களுக்கு நான்கு எழுத்துக்கள் இருக்கு. லைன் இருக்கீங்களா?
6: குறிப்புவா?
0: குறிப்பு வந்து இத பெரும்பாலும் குழந்தைகள் எடுத்துட்டு போவாங்க.
2: கண்டுபிடிச்சிட்டேங்க
0: பாருங்க, மெனாஸ் கண்டுபிடிச்சாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சரி, ஓகே, யோசிச்சு வைங்க. ஓகே, நன்றி.

0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி
2: எஸ்
0: அவங்க யோசிச்சுட்டு இதுக்கு பதில் சொல்லிட்டோம், நம்ம ஒரு கேம் வச்சாம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.
2: கண்டிப்பாக.
0: ஸோ ஐ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நிகிதா காந்தியுடைய குரலில், கார்கியுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில், இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4,
2: எல்லாமே சமதுல.
0: எஸ்

0: மற்றும் 0449 2952 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
1: எஸ் நீங்க கால் பண்ணிட்டீங்க, காலர்ஸ் வராங்களா சொல்லுங்க.
0: ஆமா ரெடியா இருக்காங்க,
1: சூப்பரான ஒரு வார்த்தை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க.
0: எஸ் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, காலை வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: காலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும், உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வார்த்தையே பெனாஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா
1: சார்? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார், அதனால வந்து ஈஸியா தான் நான் வந்து கேக்குறேன். சோ நான் சொல்றேன், நான் கண்டுபிடிச்சிருக்க வார்த்தையோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா
2: வி,
1: ஓகேயா? அதுக்கப்புறம் சி, ரெண்டுமே சின்னதுதான், ஓகேயா? இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. இது
0: நடுவுல எத்தனை எழுத்துக்கள்?
1: நடுவுல வந்து 4 எழுத்துங்க. ஆமாங்க, யாரோ சைட்ல ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, காப்பி எல்லாம் அடிக்க கூடாது. ஒன்னும் இல்லைங்க, முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வி, லாஸ்ட் வந்து சி. இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டைம் டிக் டிக் 1, டிக் டிக் 2 அந்த மாதிரி நான் கொடுத்துருவோம் அப்புறமா.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: என்னது சார் புரியல? அவர் அந்த கேள்விக்கான பதிலோட வந்திருக்காரு. நீங்க புதுசா திடீர்னு கேட்டீங்கன்னா நான் எங்க போறது
0: அப்படின்னு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், ஓகே கண்ணன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னதாவா, நல்லா வந்தீங்க. சரி ஓகே, நான் வந்து ஒரு தமிழ் வார்த்தையில ஃபர்ஸ்டும் அண்ட் லாஸ்டோட லெட்டர் வந்து சொல்லிடுறேன் சார். அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நான் வந்து வி சி அப்படின்னு சொல்லியிருந்தேன், நடுவில் வந்து 4 லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னு
2: கேட்டிருக்கேன்.
1: இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க.
0: வேற ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன்.
1: ஆமாங்க, ஆமாங்க. சரி, இந்த இந்த டைட்டில்ல ஒரு படமும் இருக்குங்க.
0: ஐயோ, படம் இருக்கா?
1: ஆமா, இந்த டைட்டில்ல ஒரு படமும் இருக்கு.
2: விடாமூச்சி, விடாமூச்சி.
1: அப்படி வாங்க,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பா செஞ்சீங்க. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: காலை வணக்கம் மினாஸ் மேடம் அண்ட் டெல்ஃபின் மேடம்.
0: நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராணிப்பேட்டை வெங்கட்.
0: ஓகே வெங்கட் சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு மேடம். விடாமுயற்சி வரைக்கும் புத்தக பையில இருந்து மருத்துவமனையில இருந்து எல்லாம் ஓகே. நீங்க இப்ப எனக்கு தான் சொல்லணும்.
0: ஓகே, சோ உங்களுக்கான வார்த்தையில வந்து முதல் எழுத்து வந்து வி, சாரி வா.
3: வா?
0: ஆமா, ஆமா, வா, வா, நெடில் வா. கடைசி எழுத்து இல்ல,
3: இல்ல,
0: இல்ல, இல்ல, குறில் இல்,
3: குறில் இல்ல. நடுவுல,
0: நடுவுல இரண்டு எழுத்துக்கள்.
3: ரெண்டு எழுத்து. குறிப்பு,
0: குறிப்பு வந்து இது, இது வந்து மழை வரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளை நாம பார்க்க முடியும்.
3: வானவில்.
0: கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நன்றி, நன்றி, நன்றி.
1: என்ன நினைச்சீங்க எங்களெல்லாம்?
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. இருவருக்கும் வாழ்த்துகள் ஹெட்செட்கோ நிகழ்ச்சிக்கு. சூப்பர்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேடம்.
4: ரெண்டு பேரும் வெனஸ் மேம்.
1: அதெல்லாம் இல்லைன்னா என் வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்குமா சொல்லுங்க?
0: சாப்பாடு

0: உங்களுக்கான வார்த்தை வந்து முதல் எழுத்து வந்து நெடில் நூ.
1: நூ
0: நெடில் சொல்ல முடியாது, நகரம், நகரத்துல வரக்கூடிய நூ. ஆமா, நகத்துல வரக்கூடிய நூ, நெடில். ஓகேவா?
1: நூல், நூல், நூல். ஓகே.
0: கடைசி எழுத்து வந்து இம்.
1: நூலகம்.
0: என்னங்க இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், உடனே கண்டுபிடிச்சிருங்க.
1: அந்த வார்த்தையில அதுதானே இருக்கு.
0: சிறப்பு சிறப்பு, அழகா கண்டுபிடிச்சீங்க. நன்றி நன்றி.
1: நூலகம் போய் போய் அம்மாவுக்கு எல்லாம் புக் எடுத்து கொடுத்து பழக்கம் இருக்கு. கையெழுத்து போட்டு அம்மாவுக்கு புக் எடுத்துட்டு வந்து பொன்னியின் செல்வன், அது கடல் புறா, அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அப்ப படிச்சு எனக்கும் அது பழக்கம் இருக்கு. நூலகம் சூப்பர்,
0: சிறப்பு சிறப்பு. நன்றிமா, நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹைதராபாத்ல இருந்து அயன் ராகவன்.
0: விளையாட ரெடியா இருக்கீங்களா? நடுவுல வந்து நாலு லெட்டர் வந்து மிஸ்ஸிங் சார். அந்த நாலு லெட்டர் என்னன்னு
2: கண்டுபிடிக்கணும்.
0: குறிப்பு சொல்லணும்னா மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒன்று. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய ஒன்றாங்க இது. சரி, அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? வூ சார், வூ. வா வரும்ல, வா, வா, வூ, வூ, அந்த மாதிரி சின்ன வூ.
2: ம், கடைசி
0: அதாங்க, அதான் வூ. ஃபர்ஸ்ட் வந்து மாங்க, நடுவுல வந்து நாலு லெட்டர் இருக்கு சார். டிக் டிக் 1 டிக் டிக். சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா? நன்றி நன்றி சார், நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: எர்ணாவூர்ல இருந்து மாலா.
0: ஓகே மாலா மேடம்,
3: சரிங்களா? மனநிறைவு.
0: இல்லையே
3: இல்லீங்களா?
0: மனநிறைவு மாதிரியே வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு. ஆனா மனநிறைவு வந்து நடுவுல மூணு எழுத்து தானே வருது, இது வந்து நாலு எழுத்து. நாலு எழுதிட்டாங்க. எஸ். நம்ம வந்து பெர்ஃபெக்டா ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த விஷயம் இல்லாம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, ஏய் நீ இப்ப ஒரு முடிவு எடுக்கிறன்னா அதை டேஷா எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஷ ஃபில் பண்ணோம். நீங்க
3: இல்லையா
0: திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. லக்ஷ்மி சிவனேஸ்வர லிங்கம் பாடியிருக்காங்க தாமரை வரிகள்ல, டி இமான் இசையமைப்புல. இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: எல்லாமே சமதுல.

0: 10:34 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. நானும் வந்து சூப்பரான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன், அதாவது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு யாராவது இதற்கோ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட டெல்ஃபின் கண்டுபிடிச்சிருப்பாங்களா
1: தெரியல, நம்ம பார்ப்போம், நேர்கிட்ட பேசுவோம். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-298-6008 மற்றும் 0444-252-5554 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த நேயர்கிட்டே பேசிடுவோம். நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், கண்ணு வைக்கிறாங்களா இல்லையான்னு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இந்த சார்? நலமா இருக்கோம். வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்ன
0: முடிவெடுக்கறீங்கன்னா அதை எப்படி எடுப்பீங்க? ஆமா, இட்லி மாவு, தோசை மாவு, அதெல்லாம்.
1: சரி சரி, அடுத்த நேர் அடுத்த நேர்.
2: மாவு வரும்ல, அது காயத்துல மாவு வருது.
0: ஆமா சார், சும்மா சார்,
2: மாவு
0: சின்ன
2: மாவு, நெடில் மாவு.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நன்றி நன்றி
1: பெரியாஸ். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் சொன்னதில் எனக்கு நான் ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது வந்து மூணு எழுத்து தான் வருது. நீங்கள் நாலு எழுத்துன்னு மறுபடியும் சொல்கிறீங்களா? நான் அதனால் மறுபடியும் கேட்குறேன். நான் சில இடத்த நேரிட்ட பேசுவோம்.
0: நீங்கள் சொல்லும் போது எனக்கே வந்து டென்ஷன் ஆகுது.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ம், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
2: வார்த்தைன்னு?
1: சொல்லுங்க பெனாஸ் கேக்குறேன்.
0: அட போங்க, டயர்ட் ஆயிட்டேங்க. இது சொல்லி சொல்லி என்னது சார் புரியல?
2: எழுத்து எழுத்து எழுத்து அத சொல்றீங்க, நீங்கள வார்த்தை சொல்லுங்க
0: சார். வா, எத்தனை தடவை சொல்லிட்டு
1: முதல்ல எழுத்து வந்து புரியுமா? ஓகேவா?
2: இப்பதான் மேடம் நான் வர்றேன்.
0: வர்றீங்களா? டென்ஷன் ஆவாதீங்க, சொல்றாங்க.
1: பதறாதீங்க பதறாதீங்க, சொல்றேன் சொல்றேன். முதல் எழுத்து குறில் மா,
2: மா.
1: ம், கடைசி எழுத்து உ. நடுவுல நான்கு
2: எழுத்துக்கள்.
1: இல்ல நான்கு எழுத்துக்கள்
2: சொன்னேன்.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: நன்றி
1: நன்றி நன்றி
0: சார்.
1: சரி, எல்லாம் நான் ஒரு தடவை கெஸ் பண்றேன், கரெக்டா சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
1: மன தெளிவா?
0: ஆ, சூப்பருங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஆனா அது மூணு எழுத்து தானே வருது.
0: மா, ந, இ, தே, லி.
1: ஓ, நீங்க வந்து ஒற்றை எழுத்த சேர்த்து சொல்லிருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி.
0: அது எழுதலன்னா எப்படிங்க வார்த்தை வரும்? பரவாயில்ல, சூப்பரா வந்து டெல்ஃபின் கண்டுபிடிச்ச காரணத்தினால டெல்ஃபின் ஒரு பெரிய வாழ்த்துக்களை
1: போட்டுக்கிறேன். சோ அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம்.
0: ஓகே,
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவள்ளிக்கேணி வித்யா பேசுறேன் மேம்.
1: ஓகே, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ஆ, ரெடி மேம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து வந்து தோ. தொன்மை, தொன்மையில வரக்கூடிய தோ, குறில் தோ. கடைசி எழுத்து வந்து சி.
3: சியா?
1: சி சி சா சி சு சே சை வருது இல்லையா, அந்த சி.
0: குறில்
1: சி. நடுவுல வந்து உங்களுக்கு வந்து நான்கு எழுத்து இருக்கு. ஆமா, இது நம்ம வீடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். என்னங்க வாழ்த்துக்கள், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: சூப்பருங்க.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: ஓகே, விளையாட ரெடியா இருக்கீங்களா பிரமிளா மேம்?
0: உங்களுக்கான
1: வார்த்தை வந்து முதல் எழுத்து மா, குறில். கடைசி எழுத்து இம். நடுவுல வந்து உங்களுக்கு நான்கு எழுத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
4: காலமா? மா இம்ம.
1: ஆமா,
4: என்ன காலம்? கார் காலம் அந்த மாதிரிங்களா?
1: அந்த மாதிரி ஒரு காலம்.
4: மழைக்காலம்.
1: நன்றி நன்றி
4: நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: தயாரங்கள் புறப்படுங்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு சகோதரர்களுக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாடியிலிருந்து ஜெயரங்கசாமி.
1: ரங்கசாமி சார், நல்லா இருக்கீங்களா சார்?
5: நலமுன இருக்கு, நலமே மலர வாழ்த்துக்கள். சரிங்க,
1: சாப்பிட்டீங்களா?
0: பக்காவா பேசுவா? அப்படி
5: தெரியாது, மனம் உதிருதுங்க
0: சார். அதை சொல்லி அதை முடிச்சு அடுத்த வார்த்தை போய்
1: மன தெளிவு. அது
5: மன தெளிவுங்களா?
1: ஆமா. சரி, அடுத்த உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
5: அருள்கூர்ந்து தாருங்க. சொல்லுங்க.
1: என்னது
0: நீங்க சொல்றது?
5: கூர்ந்து தாருங்க.
1: அருள் கூர்ந்து தருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள். முதல் எழுத்து வி.
5: வி.
1: கடைசி எழுத்து டூ.
5: டூ.
1: ஆமா, நடுவுல மூன்று எழுத்துக்கள்.
5: வி.
1: ஆமா, நடுவுல மூன்று எழுத்துக்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
5: பதில் சொல்ல.
1: சரி.

0: ரொம்ப ஈஸி தான். நம்ம இன்னொரு நாள் திரும்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: தேங்க் யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நடுவுல
0: மூன்று எழுத்துக்கள் இருக்கு. இது எல்லாம் இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆமா, இது பிடிக்காதுன்னு சொல்றவங்களே இருக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம். சரி, அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? சரி, நேர்கள் யோசிக்கிட்டோம். நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்துல இருந்து கிரிஷ் பெனிதயான் ஸ்ருதிஹாசனுடைய குரல்ல, தாமரையுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: எல்லாமே சமதுல.

0: மணி 48 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்குது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட்ஸ் அட் கோ.
1: எஸ் கெட்ஸ் அட் கோல வந்து ஒரு சூப்பரான ஒரு தமிழ் கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வார்த்தையில ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு லெட்டர் வந்து சொல்லிடுவோம், நடுவில் என்ன லெட்டர் வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அது ஒரு வேர்டாக எங்க கிட்ட நீங்கள் சொல்லணும்.
0: எஸ் அந்த மாதிரி நாங்கள் கடைசியாக கொடுத்த வார்த்தை என்னன்னா முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து டு, நடுவில் 3 எழுத்துக்கள், அந்த வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம நேர் ரெடியாக இருக்காங்க, பேசிடலாம்.
1: எஸ்
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. இது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இது பிடிக்காதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம்
2: விடுமுறை அந்த மாதிரியா?
0: அந்த மாதிரி, ஆனா அது இல்ல.
1: என்னங்க குழப்பறீங்க?
0: அதான் சொன்னேன், இது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸ்கூல்லாம் படிக்கும் போது எப்படா அது வரும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை ஒரு பீரியடா கூட வச்சிருப்பாங்க.
1: சொல்லவே இல்லையே படத்தோட பேரும் இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, ஒரு அன்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. நல்ல வேலை பொன்னாம்பலம் சொல்ல முட்டீங்க. நான் தான் தாழ வரும் சொன்னல்ல. இல்ல சார், இல்ல,
0: நடுவுல 5 எழுத்து வருது. இல்ல
1: தம்பதிகள் தாமரங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வேற இல்ல.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: இது வந்து ஒரு படத்தோட பேரு கூட சார்.
2: இல்ல.
1: ஆமா.

0: ஒரு பாட்டு வந்து அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவுல ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கூட இருக்கு சார்.
1: அப்பாக்கும் பொண்ணுக்கும் சூப்பரா ஒரு பாட்டா?
0: ஆமா சார், அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு சார். அந்த பாட்டை நான் பாடிட்டேனா சார் இப்போ இந்த பொருள் வந்து கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது சார்.
2: நன்றி நன்றி, நம்ம இன்னும் நேருக்கு வாய்ப்பு கொடு.
0: இத்தனை இத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அடுத்த நேர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்க பாருங்க,
2: பாப்போம் பாப்போம்.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி சார்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி. இப்போது ஹைதராபாத்ல இருக்கேன்.
0: ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மாலினி தேவி மேடம், இந்த பாட்டு நான் ஒரு பாட்டு சொல்லிருக்கேன், இது ஒரு படம்னு சொல்லிருக்கேன், இத்தனை க்ளூ கொடுத்துருக்கேன், தாள ஸ்டார்ட் ஆகி இல்ல முடியும்னு சொல்லிருக்கேன்.
3: இல்ல இல்ல, இது எனக்கு வந்து லேட்டா வருது, 5 நிமிஷம் லேட்டா வருது. நீங்க சொன்னதை நான் கவனிக்கல, நீங்க சொல்லுங்க
0: மேடம். உங்களுக்காக வந்து நான் திரும்பவும் வந்து அதே ஃப்ளோல போறேன், சரியா?
3: சொல்லுங்க.
0: ஒரு வார்த்தை மேடம், தால ஸ்டார்ட் ஆகும் மேடம், சின்ன தா தான், துணைக்கால்லாம் கிடையாது, ஒரே ஒரு தா. ஓகே,
3: தண்ணீர் ஒரு தாது,
0: அந்த அந்த தால. ஓகேயா, இல்லுங்க கடைசியில பூக்கள் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த இல்லுங்க, இதுதான் வந்து வார்த்தை. சோ நடுவுல வந்து 5 5 லெட்டர்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து ஒரு படத்தோட பேர் இருக்கு, அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு, ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாட்டு, அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ். நானே கோடி முறை போட்டிருக்கேன் நம்ம எஃப்எம்ல, இதுக்கு மேல வேற என்ன க்ளூ கொடுக்கிறது?
3: அப்பா மகள் பாட்டா? தெரியல. தண்ணீர்
0: தண்ணீர் தக்காளியா? போட்டு கொதிக்க வச்சு அப்படியே மாஸ்கா போடுங்க,
2: கம்பஸ் பண்றாங்க. தண்ணீர் தக்காளி, தண்ணீர் தக்காளி.
0: நீங்க பொறுமையா போட்டு பாருங்க.
2: நன்றி நன்றி நன்றி,
0: தேங்க்யூ மேடம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து. ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். சத்யநாராயணன் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தமிழ் புதல்வன் மேடம்.
2: தமிழ் புதல்வன்?
0: தங்க மீன்கள் கண்டுபிடிச்சாங்க.
2: தங்க மீன்கள்?
5: தங்க மீன்கள்.
0: ஆமாங்க.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
5: கொடுங்க.
2: முதல் எழுத்து வாக்குரில், கடைசி எழுத்து சி, நடுவுல வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 எழுத்து இருக்கு
0: சார். கஷ்டப்பட்டு எண்ணிலாம் சொல்லிருக்காங்க சார், கண்டுபிடிச்சுங்க. மன உளைச்சல் காலாயிடுவோம் நாங்க ரெண்டு பேரும்.
2: கண்டுபிடிச்சிங்களா? இது வந்து ஒரு உயிரினம்.
6: என்ன
2: வார்த்தை? முதல் எழுத்து வா, கடைசி எழுத்து சி, நடுவுல 7 எழுத்து இருக்கு. குரில் வா, கடைசி எழுத்து சி, குரில் சி.
6: ஓகே,
2: நடுவுல 7 எழுத்துக்கள் இருக்கு.
6: ஓகே, வண்ணத்து பூச்சியா?
2: என்னங்க என்னங்க, கிளூவே கொடுக்காம எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
6: இல்ல, இது லாங் வேர்டு, சோ அதனால டக்குனா அதுல முடியற வார்த்தை.
2: சிறப்பு சிறப்பு சிறப்பு,
0: சூப்பர் மேடம்.
2: அழகா அழகா நிறைவு நிறைவு காலரா வந்து ரொம்ப அழகா முடிச்சு வச்சிருக்கீங்க. நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ இதோட எப்படி கேம் போச்சுனே தெரில, கடகடன்னு டைம் போயிடுச்சுல.
0: ஆமாம் சார், அதே மாதிரி நிறையெல்லாம் வந்து நானும் வந்து கெஸ் பண்ணி அடடா நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணுங்க. சூப்பருங்க, தேங்க்யூ இப்படி ஒரு கேம் ஷோ கொண்டு வந்ததுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி. ஸோ தொடர்ந்து வேற ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சாலும் இதே போல் நம்ம விளையாடுவோம். ஸோ இதோட நான் கிளம்புறேன், மீண்டும் உங்களை வேறொரு நாள் வந்து சந்திக்கிறேன். பட் பெனாஸ் உங்களோட கண்டிப்பாக இணைஞ்சிருப்பாங்க.
0: நீங்களாம் மாட்டினீங்க இந்த சண்டேல எங்கிட்ட.
2: எஸ் உங்களுக்காகவே கடைசியாக, ஐ மீன் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக, தனி ஒருவன் படத்துலேருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரனுடைய குரலில் ஹிப்ஹாப் தமிழாவுடைய வரிகள் மற்றும் இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 100

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கவில்லை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சைனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சத்யந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கந்தில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம்

0: ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12:02.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
3: பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் பயனாளிகள் 60 வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தில் 50% மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக பயனாளியின் மறைவுக்கு பிறகு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் பயனாளியாக பதிவு செய்த பின்பு ஜன்தன் வங்கிக் கணக்கு வாயிலாக ஆட்டோ டெபிட் முறையில் சேர்ந்த நாள் முதல் 60 வயது வரை டெபிட் செய்து கொள்ளப்படும். மேலும் ஓய்வூதிய கணக்கில் அரசும் சமமான பங்களிப்பை அளிக்கிறது. பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் கீழ் சேர விரும்பும் தனிநபர்களுக்கான தகுதிகள். 1. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தனிநபர் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 2. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 3. விண்ணப்பதாரர் சேமிப்பு கணக்கு IFSCயுடன் ஜன்தன் கணக்கு எண் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர்களின் வருமானம் மாதந்தோறும் 15,000 அல்லது அதற்கு கீழே இருக்க வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தனிநபர்கள் PMSYM திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. தகுதியுடைய பயனாளி தனது 60 வயதை எட்டுவதற்கு முன் தன் வழக்கமான பங்களிப்பை அளித்து நிரந்தரமாக ஊனமுற்றவராகி இந்த திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பங்களிக்க முடியாவிட்டால் அவரது மனைவி வழக்கமான தொகையை செலுத்துவதன் மூலம் திட்டத்தில் தொடர உரிமை பெறுவார். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவர் செலுத்தும் பங்களிப்பின் பங்கு மட்டுமே அவருக்கு செலுத்தப்படும். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியை முடித்து வெளியேறினால் அவரது பங்களிப்பின் பங்குடன் அவரது ஓய்வூதிய நிதி அல்லது சேமிப்பு வங்கி வட்டியுடன் தரப்படும். ஒரு தகுதியான பயனாளி வழக்கமான பங்களிப்புகளை அளித்து ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் அவரது துணைவி தொடர்ந்து பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் திட்டத்தை தொடர உரிமை பெறுவார். பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த எவரும் PMSYM திட்டத்தில் இணைய அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் சேமிப்பு கணக்கு ஜன்தன் கணக்கு எண்ணை பயன்படுத்தி போர்ட்டலுக்கு சென்று சுய பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய ஆவணங்களுடன் பதிவு முகமைகளுக்கு செல்லலாம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 12:05. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
4: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, விடுமுறை நாட்களை இப்படிலாம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் அந்த பிளானையும் மீறி ஏதேதோ நடந்து நம்ம நினச்ச அந்த செயலை, ஆமாம் இன்றைக்கி லீவ் தானே பார்த்துக்கலாம், போ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அப்படி இல்லாமல் விடுமுறை நாட்களை நான் இப்படியெல்லாம் செலவழிக்க ஆசைப்பட்டேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி என் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952205554. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. எஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து, வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் உனிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராமன் இந்து பாடிய பாடல் கேட்டு நினைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

நேரம் 12:12:30 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுமுறை நாட்களை இப்படியெல்லாம் செலவழிக்க நான் திட்டம் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் வைத்திருக்கும் திட்டம் என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், என்கிட்ட பேசணும், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. என்னங்க பெருசாக திட்டம் இருந்துற போது, அடுத்த நாளையிலேருந்து திரும்ப வேலைக்கு விடணும், இல்லை வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சுப்பேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. பேசுவோம், வணக்கம்.

0: 9552054. என்னங்க பெருசா திட்டம் இருந்துற போது, அடுத்த நாளையிலிருந்து திரும்ப வேலைக்கு விடணும், இல்ல வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சுப்பேன்பா அப்படின்னு வந்து சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா மேடம் சொல்லுங்க. பாருங்களேன், எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க ஒரே நாள்ல, ரெஸ்ட் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, திரும்ப இந்த டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்பா அப்படின்னு. வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில பெண்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் இன்னும் வந்து சிறப்பான ஒரு நிகழ்வாக இது அமையும், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எல்லாருக்குமே சின்ன வயசா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் லீவுன்னா இன்னும் நான் வந்து எனக்கு 70 வயசாகுது, இன்னும் வந்து காலண்டர் வந்ததும் வீக்லி டேஸ்ல என்னைக்கு ஃபங்க்ஷன் வருதுன்னு
0: பாப்பேன்.
2: லீவு வரும், கொஞ்சம் பொறுமையா நம்மளுக்கு செய்ய கொள்ள இதெல்லாம் ஆசையா இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எவ்ரி சண்டேன்னு மாதிரி ஆயிடும். அது ஃபெஸ்டிவல் டேன்னா அது ஒரு ஸ்பெஷல் டேயா இருக்கணும். அது மாதிரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியா போகணும்னா லாங் டிரைவ். இப்ப எல்லார் வீட்லயும் கார் இருக்குது, நம்ம குடும்பத்தோட வேணாலும் சரி ஃப்ரெண்டுங்களோட வேணாலும் அவங்கவுங்க ஆனா இந்த ஆர்டர் போட்டோ ஹோட்டல்ல போய் சாப்பிடாத இந்த பிக்னிக் பழைய காலம் மாதிரி
0: வீட்டுல இருந்து கட்டி
2: எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு முடிஞ்சிட்ட எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு போது பெரிய இடமா போய் அந்த ஸ்பாட்ல நல்லா பார்த்து அந்த பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அதே மாதிரி காபி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். காசு தானே, எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டு ஜாலியா ஒரு நாளோ ரெண்டு நாளோ நிம்மதியா இருந்துட்டு வரணும்.
0: ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடடா அடடா. ஆமா, இப்ப இந்த லாங் டிரைவ் போறது வந்து ஒரு இயல்பான ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. ஆனா சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த சேஃப்டியோட நாம வந்து, ஏன்னா பாதுகாப்பு ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக நாம பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டிய சூழல் வந்துடும். அதனால பாதுகாப்போட நாம பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். விடுமுறை நாள் அப்படின்னா இந்த நாள்ல நான் இப்படி எல்லாம் செலவழிக்க திட்டம் வச்சிருக்கேன்ப்பா அப்படி நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில பாடல் காத்துக்கிட்டு இருக்கோம். தேவா திரைப்படத்திலிருந்து, வாலியின் வரிகளில், தேவாவின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் விஜய் குரலில் கேட்டணைந்திருப்போம்.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

0: please love me, my love.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 12:22 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுமுறை நாட்களை இப்படியெல்லாம் நான் செலவழிக்க திட்டம் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த திட்டம் நிறைவேறுதா, அதை நிறைவேற்றுவதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகள் செய்கிறோம் அதெல்லாம் வந்து அப்புறம். நான் இந்த மாதிரியெல்லாம் வழிமுறைகளை கடைபிடிக்கணும்னு நினச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் பெரும்பாலான வீடுகளில் அடுத்த நாளுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நேயர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் தானேங்க வருது, மற்ற நாள் மாதிரி அது ஸ்பெஷலாக இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிடும். ஆனால் இந்த நடுவில் வீக் டேஸ்லன்னு ஒரு லீவ் வருது பாருங்க, அதுதான் வந்து நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி

0: இருக்காங்க. வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப அருமையா, சூப்பரா பாட்டு எழுதுவேன். பாட்டு எழுதிட்டு விடுமுறை நாட்களை கழிப்பேங்கம்மா.
0: பாருங்களேன், சூப்பர் சூப்பரா.
1: அந்த பாரதிராஜா பத்தி கூட பாடல் எழுதினேன் இப்போ சமீபத்துல. அடியாத்தாடி நம்ம பாரதி ராஜாவின் திரைப்படம் பார்க்கையிலே, அடியம்மாடி பல மனிதர்கள் மனதில் பட்டாம்பூச்சி பறந்திடுமே, அவர் கதையில் வரும் பாடல் இயற்கை பரவசம் அடைந்திடுமே கேட்டு, கிராமங்களை தேர்வு செய்து படங்களை தான் எடுத்திடுவார், அதில் நல்ல கருத்துகளை ஏராளமாய் புகுத்திடுவார், பார்க்கும் மக்கள் உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி சாதி சமய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு உதவியவர், புதுமுகங்களை நடிக்க வைக்க நிறைய பாடுபட்டாலும் அனைவரையும் உயர வைத்து மனமகிழ்ச்சி அடைந்தாரு, அவர் மக்கள் மனதில் என்றும் நிலைப்பாரு.
0: இது உங்களுக்காகவே ரொம்ப அழகுமா, ரொம்ப அழகு. நன்றி நன்றி நன்றி. தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது ஒரு வகை இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர் இப்போ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள், அலங்கார பொருட்கள் செய்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு பிடிக்கும். வீட்டில் கடையிலேருந்து பொருள் வாங்கி வச்சு அலங்காரப்படுத்துறதை விட தானே செஞ்சு வந்து அலங்காரப்படுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செஞ்சா மாதிரியும் இருக்கும், வீட்டை வந்து அழகுப்படுத்தினா மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு வகையும் இருக்குது, இந்த மாதிரி திட்டமிடுதலும் உண்டு. தொடர்ந்து நாம் பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி குரலில், ஜெயதேவன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், விடுமுறை நாட்களை இப்படியெல்லாம் செலவழிக்க நான் திட்டம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதுதான் என் கூட ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-5-5-4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். விடுமுறை நாள்னா நான்லாம் கிச்சனுக்கெல்லாம் லீவ் விட்டுருவேன்ப்பா அப்படின்னு வந்து பல வீடுகளில் பெண்கள் சொல்லக்கூடிய சூழல் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாளாவது வெளியில் போய் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. பேசுவோம். வணக்கம் ரெயின் போயார், இங்கேருந்து.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்னூர் வாசுகி.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு உங்கள் நாள் எல்லாம்?
2: சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே அன்னைக்குதான் நல்லா திருப்திகரமா செய்யப்படும். மற்றபடி வேலைக்கு போறதுனால அவசர அவசரமா செஞ்சுட்டு போயிடுவோம்ல. அன்னைக்கு என்ன பண்ணுவோம், நானு பீரோ துணி எல்லாம் பசங்க துணி எடுக்கும் போது எல்லாம் கலைச்சு போட்டு போயிருவாங்க. அன்னைக்கு அதெல்லாம் பீரோலாம் கிளீன் பண்ணிட்டு அடுப்புக்கிட்ட அன்னைக்குதான் நல்லா ஃப்ரீயா செய்யறதுக்கே முடியும். வீடு கிளீன் பண்றதா எனக்கு சண்டே.
1: அப்படியே போயிடும்ல,
2: அப்படியே போயிடும், எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம். அதனால அன்னைக்குதான் எனக்கு நான் ஃப்ரீயா செஞ்சுட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பீரை மடிச்சு முடிச்சுட்டேன், அடுத்து ஒரு பீரை மடிக்கணும்.
1: ரொம்ப சந்தோஷமா போய் தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்க. நன்றிங்கம்மா, நன்றி. வணக்கம் ரெயின் போய், யாரு இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேம். சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: விடுமுறை நாட்கள்ல என்ன நினைப்போனா, இந்த மந்த்ல ஏதாவது வீட்ல யாருக்காவது பர்த்டேஸ் இருக்கா, ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கா, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே வருது, சோ ஸ்கூல்ல பொண்ணு ஸ்கூல்ல ஏதாவது கேக்குறாங்களான்னு கேட்டு அதை ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமான்னு யோசிப்போம். அப்புறம் வீட்டு பக்கத்துல கோவில்ல திருவிழா வருது ஆடி மாசம் வேற, சோ அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்றது. இந்த மாதிரி இந்த மந்த்ல என்ன பிளான் இருக்கோ அதை இன்னைக்கு
1: ஒரு பதிலாவும் இருந்ததுமா. நன்றி. அதாவது இந்த மாசத்துல வரக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சு இப்ப நிறைய பேர் வந்து அன்னைக்குதான் ஷாப்பிங் போறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம போய் ப்ரீ பிளான்டா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. தொடர்ந்து நாம பேசுவோம், அவ்வளவுதாங்க.

திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த திட்டமிடுதலை நாம சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து பரபரப்பு இல்லாம ரொம்பவே வந்து ஸ்மூத்தா போகக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இல்லையா? பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், முறை மாமன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மற்றும் மனோரமா இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: 104.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரிய இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

நேரம் 12:41 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், விடுமுறை நாட்களை செலவழிக்க நான் இப்படி எல்லாம் திட்டம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னக்கூடிய திட்டங்கள் என்ன? ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற எண்ண முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இப்போ வெளியில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போகிறது, இல்லை இப்போ அந்த வாரம் ஏதாவது வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை உட்காந்து அன்னைக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்னு வந்து உட்காந்து பண்ணுறது, இது ஒரு புறம் இருக்கும். இப்போ எப்படி சமையல் அறைக்கு நான் இன்றைக்கி லீவ் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தினமும் அவசர அவசரமாக சமைக்கிறோம்ப்பா, இன்றைக்கி ஒரு நாளாவது வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிதானமாக பொறுமையாக உட்காந்து சமைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று, மற்ற நாட்களில் எல்லாருமே ஒரு ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாதிரி அறக்க பறக்க ஓடக்கூடிய நேரத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டு இல்லை ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு பாடல் கேட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கும். இப்படி இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த

வாரத்திற்கான இல்லை அடுத்த மாதத்திற்கான தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கான ஒரு திட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நிறைய இருக்கும் இல்லையா. இப்போ வீட்டில் அந்த வரவு செலவு கணக்கு பார்க்கறது, அந்த கணக்கெல்லாம் பார்த்து, இல்லை சேமிப்பு சேமிப்புக்கான தொகை நம்ம வந்து எவ்வளோ எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கறது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய ஒரு நாட்களாக வந்து இந்த விடுமுறை நாள் வந்து நிச்சயமாக அமையும். பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்க, திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: சிநேகிதியே.
1: நேரம் 12:49 நொடிகள் ஆயிட்டு இருக்க. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. விடுமுறை நாட்கள்ல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருந்தோம். என் கூட பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952055544. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீட்டில் நாம் திட்டமிடக்கூடிய ஒரு செயலை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது சேமிப்பு பழக்கமாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நாம் சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், எப்படி அவங்க தங்களுடைய வேலையை யாருடைய துணையும் இல்லாமல் தானாக செய்யக்கூடிய ஒரு நிலை, இதை எல்லாத்தையும் வந்து நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் அதை நாம் வைத்து கொள்ளலாம். விடுமுறை அப்படின்னா அன்றைக்கி அலாரம் வச்சு எழுந்துக்கக்கூடிய வேலையே எனக்கு இல்லைப்பா, காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்து பொறுமையாக சமைச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு வந்து சில நேயர்கள் பேசினாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வீட்டில் தோட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோன்னா வாரத்துக்கு ஒரு முறை அவங்களே அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சிருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாரும் பகிர்ந்து செய்கின்ற பொழுது அந்த விடுமுறையினால் ஒருத்தருக்கு மட்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய, ஓய்வெடுக்கக்கூடிய நாளாக, மற்றவங்களுக்கு வந்து கஷ்டம் தரக்கூடிய நாளாக நிச்சயம் அது இருக்கவே இருக்காது. எல்லாரும் சேர்ந்து வேலைகளை செய்யும் பொழுது சீக்கிரம் அந்த வேலைகள் எல்லாம் முடிந்து எல்லாரும் சேர்ந்து நிறைய நேரம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுறதே வீட்டுல பெரும்பாடா இருக்குப்பா. அந்த ஒரு கவலை இல்லாம எல்லாரும் இந்த விடுமுறை நாட்களை நம்ம பயனுள்ள வகையில செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் அடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து நமக்கு எந்த பரபரப்பும் இல்லாம டென்ஷனும் இல்லாம ரொம்ப ஒரு ஆரோக்கியமா, மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சார்ந்த ஒரு தினமாவே அது நிச்சயமா மாறும். வணக்கம், யாரங்கிருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: சட்டாபுரம்ல இருந்து கலையரசி மேடம்.
1: சொல்லுங்க மேடம்.
2: அத விடுமுறை நாட்கள் சொல்லிருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்டு மாலை நேரத்துல வெளியில போயிட்டு வருவோம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
2: ஷாப்பிங், சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அப்படியே டைம் கிடைச்சா லெட்டர் எழுதிருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிறது எல்லாருமா சேர்ந்து. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்பப்ப இயர்லி வந்து ஏதோ போட்டோஸ் எடுக்கிறோம்ல, அதெல்லாத்தையும் ஆல்பமா போட்டு வச்சிருக்கோம். தாழ்மை இருக்கு நமக்கு, நிறைய விசேஷம் எல்லாம் வரும்லப்பா, மஞ்சள் நீராட்டு விழா, கிரக பிரவேசம், கல்யாணம் போனது வந்தது, அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் போட்டோஸ் அப்படி கேதர் பண்ணி ஆல்பத்துல போட்டு வச்சிருக்கு. அப்பப்ப உருவங்கள் மாறுபடும் மேடம். அப்புறம் போன வடிக்கு எடுத்திருந்தோம், அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் நேர் வடிக்கு ஆயிடுச்சு, முகமே மாறி போயிடுச்சு. அப்புறம் குங்குமம் வச்சது மாதிரி இருக்கும், அப்ப எல்லாம் சாமி போட்டு வைப்போம், பிங்கார் தான் வைப்போம், அப்புறமா ஒட்டை போட்டு வச்சோம், இப்ப ஒட்டை போட்டு வச்சுக்கோம், எல்லாமே

0: உருவத்துல மாற்றம் இருக்கு, முகத்துல மாற்றம் இருக்கு, பல்லு விழுந்து போய் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வீழ்ச்சி தானே மேடம், வளர்ச்சி கிடையாது தளர்ச்சின்னு சொல்றது, வளர வளர எல்லாருக்கும் தளர்ச்சி தான் மேடம்.
1: ஆமா ஆமா, அந்த மாற்றங்கள் உண்மை உண்மைமா, நம்ம நடந்துக்கிற விதத்துல உருவத்துல எல்லா விதத்துலயும் வந்து நிச்சயமா மாற்றம் இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொன்னா பாக்குறது. இந்த புகைப்படத்தை திரும்ப அதை எத்தனை முறை பார்த்தாலும் வந்து திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் இல்லையா, ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்னு இல்லாம. அதனால்தான் நம்ம ஆல்பமா போட்டு அதை வந்து அவ்வளோ பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கோம் இல்லையா. மீண்டும் மீண்டும் அதை பார்க்கின்ற பொழுது ஒரு புதுமையான ஒரு உணர்வு, நம்ம உறவுகளோட கூடி இருந்த அந்த ஒரு நிலை. அந்த உறவுகள்ல சிலர் இன்னைக்கு நம்மளோட இருக்க, சிலர் இல்லாம இருக்கலாம், அவங்களுடைய அந்த நினைவுகளை எல்லாம் சுமந்த அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா ஒரு நல்ல பதில். வணக்கம் ரெயின் போய், யாரிங்கிருந்து? அடடாயஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த திட்டமிடுதலோட அந்த நாளை நாம செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே எல்லாத்துக்குமான நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புற, மீண்டும் 2 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு மனோ மற்றும் ஸ்வர்ணலதா, குரலில் கங்கை அமரன், வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம். இது FM 101.4, எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஆர்ஜே வினாஸ். 1 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் 1960கள் 1970களில் வெளியான பாடல்கள்லாம் வந்து கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலாக பிரியா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் அந்த பாடலை தொடர்ந்து வியட்நாம் வீடு திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல்களை கேட்டு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 இல்லாமல் இசைமதுவுல

0: கமுத்தி வந்து போலமான இங்க எல்லாமே சமதுளு.
1: பத்து நிமிடம் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 1960 70 அப்படி வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் மாயபஜார் திரைப்படத்துக்காகவும் 16 வயது நிலை திரைப்படத்துக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த பாடலை கேட்டு ஸ்டேட்யூனாருங்க. இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுளு.

என் கல்யாணம், கும் கும் கும் டும் டும் டும் ஜம் ஜம் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம் உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம் கும் கும் என் கல்யாணம், கும் கும் என் கல்யாணம்.

பொண்ணையா?

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர ஹர சூரியகர்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: ஒரு மணி 20 நிமிடம் ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக SP பாலசுப்ரமணியம் அவர்களோட வாய்ஸ்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல, MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டேடியம் 101.4 சமதுல.

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

காட்சியே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமீடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

0: புள்ளினால இங்க எல்லாமே தோளு.
1: ஒரு மணி 28 நிமிடம் ஆயிட்டு இருக்கு இந்த சண்டேல, இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல. ஓகே, நல்லா சாப்பிட்டுட்டு ஓகே உட்காந்துட்டு நல்லா வந்து எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நல்ல பழைய பாடல்கள் கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குல்ல. இந்த திரைக்கானம் நிகழ்ச்சியில் 1960கள் 70களில் வெளியான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக பாடல் வருது. அந்த பாடலை தொடர்ந்து சொர்க்கம் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஒரு மணி 42 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக பாரத விலாஸ் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருக்கலாம்.

9:49 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மதிய வேளையில உங்களுக்கு பிடித்த மாதிரியான 1960கள் மற்றும் 70களில் வெளியான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக ராஜபாட் ரங்கதுரை மற்றும் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துக்காக பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் ஷோ விட்டு வாங்கிட பாய்க்கிறேன். இதுவும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு பேச்சோட நிறைய பாடல்களோட உங்களை சந்திக்க வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி பினாஸ். ஜின் ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி எனக்கு ஜி காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜி.

சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 2:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல்களை ப்ளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் கண்ணதாசன், வரிகளில் சங்கர் கணேஷ். இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

இல்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட, கம்பன் இல்லை கவிதை பாட. அவன் தஞ்சை தரணியில் கொஞ்சம்

நேரம் 2:12 ஆயிற்றுக்கு. உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பஞ்சவர்ணாச்சலம் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மீண்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல்.

0: நேரம் 2:21, 40 நொடிகள் ஆயிட்டிருக்கு. சுஜாதா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கல்யாணி மேனன் குரலில் பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: நேர்களே, இன்று 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

சௌந்தர்யமே வருக வருக திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் வாலியின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

அடுத்த பாடல் சாவித்ரி திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில் பி. ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:34 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல்.

நேரம் 2:43 ஆயிற்றுக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:53, 40 நொடிகள், 52:40 ஆயிற்றுக்கு. நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ் ஜானகி, குரலில் பஞ்சோரணாச்சலம், வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:58 ஆயாச்சு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. கேட்டணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள்ளு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:03 ஆயிற்றுக்கு. திரைகானம் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து, சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.
2: ஒரு கணம் போதும்

நேரம் 3:21 நாற்பது நொடிகள் ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், தேவாவின் இசையில், சந்தித்த வேள திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

3:27 ஆயிட்டு இருக்கு. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் குரலில், பாவஜெயின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில்.

0: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: திரைக்கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 3:31, 45 நொடிகள் ஆயிற்றுக்கு. தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் பாவஜையின் வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சிறகம் குரலில் கேட்டு நைந்திருப்போம்.

நேரம் 3:42 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் உன்னிமேனன் குரலில் பாடல்.

நேரம் 3:47 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் விரும்புகிறேன் திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளில் தேவாவின் இசையில், சாதனா சர்கம் மற்றும் திப்பு குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: 92.4 இங்க எல்லாமே தோழி.
1: திரைகானம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. 4-2 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில. விடுகதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2952205554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். முதல் நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். வணக்கம் சார். யார் இங்கேருந்து?
4: சத்யநாராயணன் பெரம்பூர்லேருந்து.
3: போலாமா சார்? வையகமே நடுங்கும் அவன் யார்? அவ்வளவுதான் சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம். யார் இங்கிருந்து?
5: எப்படி
3: இருக்கீங்க?
5: நல்லா
3: இருக்கேன் சார். உங்களுக்கான விடுகதை
5: சொல்லுங்க.
3: எல்லாமே ஈஸி ஈஸி அப்படின்றீங்க, சரி உங்களுக்கு ஈஸியாவே ஒண்ணு கேட்டுருவோம் சார். உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான் சார், அவன் யார்?
5: வெங்காயம்.
3: வணக்கம் ரெயின்போ.
6: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
6: ராயப்பேட்டை வெங்கட்.
3: வெங்கட் சார், உங்களுக்கான விடுகதை
6: சொல்லுங்க.
3: கால் படாத இடத்தில் கரு இல்லாத முட்டை, அது என்ன?
6: முட்டை.
3: அதுவும் ஒரு உணவு பொருள் தான்.
6: தேங்காய்.
3: இல்லையே.

0: வெங்க சார் இன்னொரு க்ளூ கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க.
1: சொல்லுங்க மேடம்.
0: மழை பெஞ்ச உடனே முளைக்கும் சார். அவ்வளவுதான் சார். காளான் என்பது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லவா. நீங்களும் ஒரு விடுகதையோட வந்திருப்பீங்களே. கரெக்டா வச்சிருக்கீங்களா? பதில் சொல்லாத மாதிரியே வச்சிருப்பீங்க. சரி, உங்களுக்கான விடுகதை இதோ. கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்?
2: கசக்கி பிழிந்தாலும்
0: கடைசி வரை இனிப்பான். தெரியலையா? சரி சொல்லுங்க.
2: என்னவா
0: ஆமா பாருங்களா, ஆட்டம் போடணும்னு மறந்துட்டோமே. டிவி அப்படிங்கறது சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி.
0: ரமா ரவி மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அது கரும்புமா?
0: கரும்பு, அவ்வளவுதானே. சூப்பர்மா, நன்றிமா, நன்றிமா. இன்னும் நிறைய விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி பாடல் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அன்னியன் திரைப்படத்துல இருந்து பாடல் வெயிட்டிங். எஸ், ஹாரி ஜெயராஜின் இசையில் மெல்வின் நக்குல் மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 4:12, 47 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952055454. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
1: வணக்கம், தமிழேந்தி.
0: தமிழேந்தி ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணியாச்சா? சூப்பர். உங்களுக்கான விடுகதை, கொண்டையில் சிவப்பு பூ வைத்திருப்பான், அடிக்கடி சிலிர்த்துக் கொள்வான் அவன் யார்?
1: கொண்டையில் சிவப்பு பூ வைத்திருப்பான், அடிக்கடி சிலிர்த்துக் கொள்வான்.
0: ஆமா.
1: இது ஒரு பொருளா உயிருள்ள பொருளா?
0: உயிருள்ளதுதான். என்ன
1: கொக்கு?
0: கொக்கு. கொக்குக்கு சிவப்பு கலர் கொண்டையா? தமிழேந்தி சார்,
1: வேற என்ன சொல்லுங்களா?
0: வேற என்ன? கொக்குன்னு சொன்னீங்க, கொக்கு வந்து பறவை இனம், அதே மாதிரி யோசிச்சுட்டே வாங்க.
1: வான்கோழி?
0: வான்கோழி இல்லையே.
1: வேற என்ன கோழியா இருக்கும்?
0: வேற என்ன கோழி? சரி பாப்போம் சார். தமிழே நீ சார்,
1: மயில்?
0: மயிலோ இல்லையே. மயிலுக்கு சிகப்பு கலர் கொண்டையா? தமிழேந்தி சார்,
1: கிளி?
0: இல்லையே. அப்படியே ஒவ்வொரு பறவையும் 5 மணி நேரம் சொல்லிட்டே இருப்பீங்க போலயே. அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் சார். நன்றி சார். வணக்கம் போய் யாரு இங்கிருந்து? சொல்லுங்கம்மா,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கொண்டையில் சிவப்பு பூ வைத்திருப்பான், அடிக்கடி சிலிர்த்துக் கொள்வான் அவன் யார்?
1: சாப்பிடுற பொருள்?
0: இல்லையே. அது வந்து ஒரு உயிர், ஒரு உயிரினம்.
1: சேவல்?
0: சேவல். அடடா, சரியான விடைமா. சூப்பர், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்,
2: ரங்கராஜன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: சார். தயாராகவே இருக்கீங்களா? எஸ். இரு காலால் மிதிபடுவான், எங்கெங்கும் சென்றிடுவான் அவன் யார்?
2: கால்மிதி?
0: கால்மிதி இல்லையே. எல்லா இடத்துக்கும் சென்றிடுவான்.
2: ஓகே ஓகே, வெளியில போவாங்க. செருப்பு?
0: செருப்பு சொல்லிடலாம்.

0: நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: மணலி மாறன்.
0: மாறன் சார், இரு காலால் மிதிப்படுவான், எங்கெங்கும் சென்றுடுவான் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமா, அதுக்கு விடை சொல்லிட்டாங்க, செருப்பு அப்படின்னு. இன்னொரு விடையும் சொல்லலாம், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம்.
1: மிதிவண்டி.
0: அடடா அடடா, சூப்பர் சார். மிதிவண்டி அப்படிங்கறது சரியான

0: உங்களுக்கான விடுகதை புலமா? பச்சை விரலில் முத்து பரல்கள்.
1: பச்சை விரலில் முத்து பரல்களா?
0: ஆமா. என்னவா இருக்கும்?
1: இது பப்பாளிக்காயா? பப்பாளியா?
0: இல்லையே இல்லையே.
1: வேற என்ன?
0: அதே மாதிரிதான் உணவு பொருள் தான். இதுவும்
1: உணவு பொருளா?
0: ஆமா.
1: இது பாவக்காயா?
0: இல்லையே. பச்சை விரலில் முத்து பரல்கள், விரல் மாதிரி இருக்கும்.
1: இது பீன்ஸ். இது பீன்ஸா இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஐயோ இல்லையே. நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து சரியா சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: குமார், செங்கல்பட்டு. மேடம்
0: குமார் சார், சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: வெண்டைக்காய். அடடா, சூப்பர் சார். முத்து பரல்கள் அப்படின்னு சொன்னாலே வேற என்ன இருக்கும் இல்லையா? அந்த வெண்டைக்காய்க்குள்ள இருக்க அந்த முத்து எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதாங்க வெண்டைக்காய் அப்படிங்கறது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். யார் இங்க இருந்து? முருகன் சார், சத்தமா பேசலாமா?
3: இப்ப கேக்குதாமா?
0: இப்ப நல்லா கேக்குது சார். போலாமா?
3: சொல்லுங்க. கேம் கேம்
0: கேம் வந்து இன்னைக்கு விடுகதை கேட்டு இருக்கேன் சார். அப்ப சொல்லிடலாம்,
3: அவ்வளவுதான்.
0: ரொம்ப ஈஸி சார். சார் ரொம்ப ஈஸியாவே கேக்குறேன் சார் உங்களுக்கு. காலையில் காலையில் அண்ணனும் இரவில் தம்பியும் வருவார்கள்.
3: அண்ணன் தம்பிடா? காலையில் அண்ணன் வந்து காலையில் அண்ணனா?
0: ஆமா.
3: ஆமாடா. அண்ணன்டா சூரியன்.
0: அடடா,
3: கரெக்டா. தம்பி வந்து நிலா. கரெக்டுங்களா?
0: கரெக்ட் தான். ஈஸியா கேட்டனா? நன்றி சார். சூரியன் சந்திரன் அப்படிங்கறது சரியான விடை. எஸ் வணக்கம் விழையின் போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: அன்பு அறிவாளர்களும் அனைவருக்கும் அடையாளம் பெற்றிருந்த ஆசீர்வாதம். ராஜேஸ்வரி சார், மேடம்
0: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கு. விடுகதை நல்லா இருக்கு.
0: நீலக்கடல் மேல் ஒரு வெள்ளி தட்டு.
4: படுக மேடம்.
0: இல்லையே சார். நீலக்கடல் மேல் ஒரு வெள்ளி தட்டு, வெள்ளை கலர்ல இருக்கும்.
4: நிலவும் மேடம்.
0: அடடா அடடா, பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா, குரலில் ஹாரி ஜெயராஜன், இசையில் கபிலன், வரிகளில் கேட்டணைந்திருப்போம்.

0: நேரம் 4:23 45 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் ரெடி அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952205454. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போயிட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் கலா மேடம். வந்த உடனே என்னது இதெல்லாம், ஈஸியா கேளுங்க. சரி கேட்டுருவோம் ஈஸியா. சிறகடித்து பரப்பவனை சமாதானத்திற்கு உதாரணம் சொல்வார்கள். ஆமா, சமாதானத்திற்கு உதாரணம். பறவை தான். என்ன பறவை?
1: மைனா?
0: மைனா இல்லையே. சமாதானத்திற்கு உதாரணம் இல்ல. கலா மேடம், கலா மேடம் இல்ல, பதட்டமே வேணாம். வெயிட் பண்ணி யாரு சரியா சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, பறவைன்னு சொல்லியாச்சு, சமாதான பறவைன்னு சொல்லியாச்சு. இதை விட வேற என்ன ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு? ஐயோ இல்லையே, அன்னமும் இல்லையே. கலா மேடம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் மேடம். வணக்கம் மழையின் போய் யாரு இருந்து?
2: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்ன சொல்லுங்க மேடம்.
0: சிறகடித்து பரப்பவனை சமாதானத்திற்கு உதாரணம் சொல்வார்கள். சரியான விடை. வணக்கம் மழையின் போய் யாரு இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் மாலினி தேவி மேடம், உங்களுக்கான விடுகதை சொல்லிடலாமா? யார் அது நான்
3: சொல்றேன்னு?
0: சரி, பல கால் ஊன்றி பல்லாண்டு வாழ்வானவன் யார்?

0: உயிரினம் தான், ஆனா நகராது, நடக்காது. ஐயோ இல்லையே. நடக்காது, ஒண்ணும் செய்யாது, ஒண்ணும் பண்ணாது. ஐயோ ரொம்ப ஈஸியாச்சே. பல கால் ஊன்றி பல்லாண்டு வாழ்வான்.
1: பல கால் பல்லாண்டு
0: தெரியலையா? தெரியலையா? நடக்காது, நகராதுன்னு
1: சொல்லிட்டேன்.
0: என்னவா இருக்கும், யோசிக்கிட்டே இருங்க, அடுத்த காலர் கிட்ட கேட்டுருவோம். நன்றிமா. வணக்கம். போயார் இங்கிருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க சார்.
2: சென்னை ஏழு கிணர் தேவா.
0: தேவா சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆலமரம். அடடா,
2: நான் ஒரு கடிதம் சொல்லிட்டு போயிடுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: ஒரு டீனேஜ் பையன் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறான். எதனால அவனுக்கு மன உளைச்சல்?
0: நீங்களே சொல்லிடுங்களேன்.
2: ஒன்னு மதிப்பெண், இரண்டாவது மதிக்காத
0: பெண். வணக்கம். போயார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணன் சார். கண்ணன் சார், உங்களுக்கான விடுகதை. உயரமானவன் தலையில் ஊற்றிய தண்ணீர் உருண்டோடி வருகிறது, அவன் யார்?
3: அதாவது நீர்வீழ்ச்சி.
0: நீர்வீழ்ச்சி. அடடா சூப்பர் சார். வணக்கம் போ. நன்றி. யார் இங்கிருந்து?
4: வணக்கம். திருப்பத்தூர் போய்மக்கலாம். சுகுமார் மேடம்.
0: சுகுமார் சார், உங்களுக்கான விடுகதை.
4: சிவகுமார்.
0: சிவகுமார். சிவகுமார் சார், உங்களுக்கான விடுகதை. ஆடி ஆடி நடக்கும் அரங்கதிர நடக்கும், அது என்ன? ஆமா, உயிர் உள்ளது. ஆடி ஆடி நடக்கும் அரங்கதிர நடக்கும்.
4: ஆடி ஆடி நடக்கும்,
0: உயிரினம் சொல்லிட்டேன். ஆடி ஆடி நடக்கும் அரங்கு அதிரம் நடந்தாலே.
4: ஆடி ஆடி ஆடு இல்ல. நம்மிடமே இருக்குமா மேடம்?
0: நம்ம கிட்ட இருக்காதே சார், ஒரு உயிரினம் அது. சரி பாப்போம் சார். நன்றி சார், நன்றி சார். வணக்கம் போய் யாருங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அது ரொம்ப ஈஸி தானே.
0: ஈஸி. யானை. அடடா சூப்பர் மேடம், நன்றி. யானை அப்படிங்கிறது தான் சரியான விடை. வணக்கம் அப்படின்னு போய் யாருங்க இருந்து? வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
6: பத்திபுத்தூர் வேலாயுதம், அரக்கோணம்.
0: வேலாயுதம் சார், உங்களுக்கான விடுகதை. பச்சை கீரை ஆனா பொறிக்க உதவாது சார், வழுக்கதான் உதவும். அப்படி வழுக்கி விட்டுரும்.
6: பச்சை கீரை
0: பொறிக்க உதவாது, வழுக்கி விடும். பச்சை கீரை பொறிக்க உதவாது, வழுக்கி விடும்.
6: வாழை இலையா?
0: வாழை இலை இல்லையே. வாழ்த்துக்கள் சார். வணக்கம்.
7: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம்.
0: நல்லா இருக்கேன். பச்சை கீரை பொறிக்க உதவாது, வழுக்கி விடும், அது என்ன?
7: பச்சை
0: கீரை. கீரை பொறிக்க உதவாது, வழுக்கி விடும். சமையலுக்கு பயன்படுத்த முடியாது சார். ஆமா ஆமா.
7: பாசியா?
0: ஆஹா,
7: பாசி.
0: பாசி. அடடா, பாசி அப்படிங்கிறது சரியான விடை. கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விடுகதைகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடையை சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி பாடல், ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் 101.4 அமைய எப்பவுமே சமதூள்.

0: 4:36 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: நான் வீரதுரை, அறியல இருந்து.
0: வீரதுரை சார், ரேடியோலயும் கம்மி பண்ணிடலாமா? பண்ணிட்டீங்களா சார்? சூப்பர் சார், போலாமா விடுகதைக்குள்ள? சார், உள்ளே இருந்தால் ஓடி திரியும், வெளியே வந்தால் விரைவில் மடியும், அது
1: என்ன?
0: மீன் அடடா, சூப்பர் சார், நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: சரஸ்வதி மேடம், உங்களுக்கான விடுகதை, 8 கால் ஊன்றி, 2 கால் எடுத்து, குடை பிடித்து வருவான் அவன் யார்?
2: 8 கால்
0: இரு கால் ஆமா, 2 கால் எடுத்து குடை பிடித்து வருவான். க்ளூ, அது ஒரு உயிரினம் தான்.
2: உயிரினம்,
0: ஆமா. இப்ப மீன் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நீர்ல இருக்கக்கூடியது. இல்ல இல்ல, இன்னொரு விடுகதை கேட்டிருந்தேன், அதுக்கு மீன் பதில். அந்த மாதிரி ஒரு நீர்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இல்லையே, 8 கால் இன்னொன்னு அக்டோபஸ் போயிட்டீங்களா? அதே மாதிரிதான் இதுவும்.
2: கடல்ல இருக்கும்.
0: ஆமா, கடல்ல இருக்கும், ஆத்துல இருக்கும், குளத்துல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஆமை இல்லையே, 8 கால் எங்க இருக்கு ஆமைக்கு?
3: சொல்லுங்க
0: சார், பேசுறீங்க
3: சொல்லுங்க.
0: நீங்களே சொல்லிடுங்களா சார்? ஓ சார், இந்த விடுகதை யோசிச்சீங்களா நீங்க? தெரியலையா? முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் போய், யார் இங்க இருந்து? உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் தான் அதிகம் அதனை பயன்படுத்துவார்கள். யோசிக்கலாமே சார். உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் தான் சார் அதிகமா அதனை பயன்படுத்துவார்கள். ரொம்ப ஈஸி சார்.
3: இல்ல மேடம், ஞாபகம் இல்ல.
0: நன்றி சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். வணக்கம் பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார், சொல்லுங்க சார்.
4: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம். நண்டு எல்லாம்
0: சொல்லிட்டாங்களா? நண்டு எல்லாம், மீன் எல்லாம் வந்துருச்சு சார், சொல்லிட்டாங்க சார். இப்ப சொல்லுங்க சார்.
4: தெரியுதுன்னா மேடம், உயிரினமா?
0: இல்லையே, உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் தான் அதிகம் அதனை பயன்படுத்துவார்கள்.
4: அதை நேசிப்பார்களா?
0: பயன்படுத்துவார்கள், உபயோகிப்பார்கள்.

0: ஹலோ கேக்குதா?
1: ஆ கேக்குது சார், சொல்லுங்க சார். பார்த்திபன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. உன்ன சொன்னீங்க க்வெஸ்சன்,
1: உங்களுக்கு சொந்தமான ஒன்று சார்.
0: ஒன்று.
1: ஆனா நீங்க பயன்படுத்துறத விட மத்தவங்க தான் அதை நான் அதிகமா பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஈஸி சார். நம்மலாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் சார். அந்த விடுகதையே
0: பேகா? பேகா
1: இல்லையே.
0: அதுவும் இல்லையா?
1: ஆஹா, நம்ம பேக் நம்ம தானே சார் எடுத்துட்டு போவோம்.
0: ஆமா
1: ஆமா. இல்ல
0: வேற என்ன இருக்கும்?
1: என்னவா இருக்கும் சார், யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்னங்க சார்?
0: வாட்டர் பாட்டிலா? வாட்டர்
1: பாட்டிலா? இல்ல அது பொருளே கிடையாது சார்.
0: அது பொருளே கிடையாதா? அப்ப தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
1: தெரிஞ்சுக்கலாம் சார், அவ்வளவுதான் சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: உங்க
1: பேரு சந்திரசேகர். பாத்தீங்களா, நான் கூட இப்படி யோசிக்கலங்க.
2: உண்மையாலுமே மேம், ஆர்ஜேஸ் தான் எனக்கு தெரிஞ்ச நேம் ஜாஸ்தி சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு சோலியும். உங்களுக்கு பொருந்தது காமன் மேனுக்கு பொருந்தும்
1: பாருங்களேன். நன்றி நன்றி நன்றி சார். நம்ம பெயர் அப்படிங்கறத வந்து சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் விடுகதைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து பாடல், விவேகாவின் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையில் திப்பு மற்றும் கோபிகா பூர்ணிமா இணைந்து பாடிய பாடல் கேட்டு நான் இருப்போம்.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:47 22 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952205545. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன்.
2: மாலா மேடம்,
3: ரேடியோ
2: வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? பண்ணியாச்சா? எத்தனை வணக்கம் எனக்கே கேக்குது மாலா மேடம்.
3: இன்னும்
2: கேக்குதே மாலா மேடம், உங்களுக்கான விடுகதை. தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல், அது என்ன? இல்லையே இல்லையே இல்ல. தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல். இல்லமா, அது ஒரு உயிரினம்.
3: உயிரினமா?
2: இல்லையே. மாலா மேடம் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கங்க.
2: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
4: கணபதி
2: சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: தண்ணி இல்லாத
2: தடாகத்தில் தாவி பாயுது கப்பல். என்னவா இருக்கும்? இல்லையே, தண்ணி தண்ணி இல்லாத, தண்ணி இல்லாத, அது ரொம்ப முக்கியம். அப்படி போயிட்டீங்களா? அப்படி இல்லையே,
4: அது கூட இல்லையே.
2: இல்ல, அதுவும் இல்ல. எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான் சார். அதுவும் இல்லையே சார. நான் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் ரேகாமா.
2: வணக்கம், யார் இங்க இருந்து? எந்த விடுகதையில இருக்கீங்க?
5: தண்ணீர் இல்லாத,
2: அது இருக்கே இன்னும்
5: சொல்லுங்களேன்.
2: அது வந்து ஒரு உயிரினம்னு சொல்லிட்டேன். தண்ணி இல்லாத அப்படின்னு அதை மட்டும் நீங்க க்ளூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
5: தண்ணி இல்லாத உயிர் என்ன?
2: ஐயோ, தண்ணி இல்லாத உயிர் இல்ல, தண்ணி இல்லாத இடத்துல இது இருக்கும்.
5: தண்ணி இல்லாத இடத்துல இருக்குமா?
2: ஆமா.
5: ஏதாவது செடி போல?
2: தண்ணீர் இல்லாத தடாகத்தில் இல்லையம்மா, அது ஒரு உயிரினம். தண்ணி இல்லாத இல்லையே, காளான். தண்ணி மழை வந்தாதானே முளைக்கும்.
5: வேற என்ன இருக்கும்?
2: வேற என்ன இருக்கும்? வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
6: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல இருந்து ஜெயராம் பேசுறேன்.
2: ஜெயராம் சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்,
2: சொல்லுங்க சார்.
6: வினாக்கு கொடுங்க, வினாக்கு கொடுத்துருங்க
2: சார். தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல்.
6: அதான் கேட்டேன், மறுபடியும்
2: அதே தானே கேக்குறேன். விடை வரலையே எனக்கு இன்னும் சார். அது ஒரு
6: உயிரினம்.
2: தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல் சார். அது வந்து ஒரு உயிரினம் சார். ஆமா, உயிரினம். அது தண்ணி இல்லாத இடத்துல அதிகமா இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு

0: ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு, அது ஒரு வரம்.
1: அப்படிதான்.
0: அப்படியேதான். நன்றி சார், நன்றி சார். வணக்கம், இன்போ யார் எங்க இருந்து?
1: வணக்கம், என்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேம்மா.
0: முருகேஷ் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லையம்மா, நான் கேள்வியே கேட்கலையம்மா.
0: தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல்.
1: தண்ணி இல்லாத தடாகத்தில் தாவி பாயுது கப்பல்.
0: ஆமா, அவ்வளவுதான் விடை. வேணுமே?
1: தாமரையோ?
0: ஐயோ இல்லையே, ஒரு உயிரினம் அதுன்னு சொல்லியிருந்தேன்.
1: உயிரினமா? தவறுமையா?
0: இல்லையே சார், தண்ணி இல்லாத இடம்னா என்ன என்னவா இருக்கும் சார்? இந்த ஏரி, குளம், கடல் இதெல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி.
1: தாண்டி தெரியலையம்மா.
0: ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி சார். வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: நான் கிழக்கு தாம்பரத்துல இருந்து லோகமித்ரன் பேசுறேன்.
0: லோகமித்ரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லோகமித்ரன் நீங்க?
2: நான் படிச்சிட்டு இருந்தேன்.
0: இப்ப படிச்சிட்டு இருந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சாயந்தரமா படிச்சிட்டு இருந்தீங்களா? அடடா, ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணிடலாமா? லோகமித்ரன் சொல்லுங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
2: நாங்க 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓ, நாளைக்கு எல்லாம் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா?
2: ஆ, முடிச்சாச்சு.
0: என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப?
2: எனக்கு மேக்ஸ் தான்.
0: மேக்ஸ் தான் பிடிக்கும். என்னமா நீங்க வந்த கேள்வி விட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
2: ஆ, கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்களேன் பாப்போம்.
2: ஒட்டகம்.
0: அடடா, ஏன் ஒட்டகம்?
2: ஏன்னா அதான் தண்ணி சேர்த்து வரைக்கும் தண்ணியே இல்லாம
0: பாலைவனத்துல இருக்கும். அவ்வளவுதானே? சூப்பர் லோகமித்ரன், எஸ் ஒட்டகம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னாங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா உஷா மேடம்? நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே இதோட
3: கிளம்பிட்டாங்களே.
0: முடிஞ்சது உங்களுக்கான விடுகதை. குடியிருக்க கோட்டை கட்டும், அந்த கோட்டையை உடைத்து கொண்டு வெளியே வரும். இல்லையே,
3: குடியிருக்க
0: கோட்டை கட்டும், அந்த கோட்டையை உடைத்து கொண்டு வெளியே வரும். கூட்டுப்புழு தான். கூட்டுப்புழுவை யார் உருவா? கூட்டுப்புழுல இருந்து என்ன வருது நமக்கு? பட்டாம்பூச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா. இதோட ஷோவை வைண்ட் அப் பண்ணிட்டேனா, கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக விடை சொன்னாங்க, விடை சொல்ல முயற்சி செஞ்சாங்க. பரவாயில்லைங்க, விடையை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக கோ திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி இணைந்து பாடிய பாடல், விவேகாவின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது

தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். வந்து ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறது லோகேஷ் தான். நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க அடுத்ததா ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் இருப்பாங்க எப்பயுமே, நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இதோ இந்த வந்துடுறேன், நீ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்க வருவாங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், வரவே மாட்டாங்க, சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டாங்க. ஸோ அது யார், அப்படி யாரெல்லாம் வந்து சொன்ன நேரத்துக்கு வராமல் நீங்கள் ரொம்ப அவங்களுக்காக வெயிட் பண்ணி வெறுத்து போயிருக்கீங்களோ அவங்க யார் அப்படின்றத கால் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986-0038 இந்த நம்பர் கால் பண்ண போறீங்க. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நேரமாக ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அவர் வந்து இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவார், ஆனால் ரொம்ப நேரம் வரவே வராமல் இருப்பார் இல்லையா, அது யாருன்றதை கால் பண்ணியை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் காவலன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, விண்ணை காப்பான் ஒருவன் அந்த படம் கேட்க போகிறீங்க. திப்பு ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல், வித்யாசாகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 5:09 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, யார் ஒருத்தர் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுவாங்க, அவங்களுக்காக நீங்களும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் யாரு அப்படின்றத நானும் கேட்டுட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில. முதல் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அதனால அவர் சம்பந்தப்பட்டது ஏதாவது அதுக்குள்ள போய் மணக்கச்சுட்டு வந்துருவாரு. அதான் சொல்றேன்னா, இத 10 நிமிஷத்துல வர்றேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும்.
0: அடங்கப்பா, இத நினைச்சு நீங்க ஒரு பிளான போட்டு இல்ல
1: அப்படி கிடையாது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப நாம நாளைக்கு நான் காத்தால 8 மணிக்கு வெளியில போகணும்ப்பா அப்படின்னா, நீங்க கிளம்பி ரெடியா இருங்கன்னுட்டு கரெக்டா 7:55 கொண்டுட்டு போய் எங்க விடணுமோ விட்டுருவாரு.
0: சரி,
1: அவரு கூட வாங்கன்னு எங்காவது வெளியில அழைச்சிட்டு போறாருன்னு வச்சுங்க. அழைச்சிட்டு போனாருதான் ஒரு இடத்துல போய் இப்ப துணி எடுக்கணும்னு வச்சுங்க, துணி கடையில போய் நீங்க துணி எடுங்க, எடுத்துட்டு இங்கவே உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன்ட்டு போவாரு. இப்ப நம்ம டி நகர்ல கொண்டு போய் விட்டுட்டு அவன் சம்பந்தப்பட்டது ஏதாவது அவனை பாக்கணும் இவனை பாக்கணும்னு நெடுவா பாரிஸ், அதுக்கு அண்ணாண்ட ஏதாவது புளியாந்தோப்பு இன்னும் நம்ம ஊரெல்லாம் இருக்கு.

0: கூட்டு போயிட்டு எங்கேயும் போகாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் குயில் கோபி.
0: சொல்லுங்க குயில் கோபி, உங்கள்ட்ட இந்த வந்துறேன் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நேரம் மக்கள் நபர் யார்?
1: காந்தூர். காந்தூர் நம்ம வீட்டு குடி இருந்தோம்.
0: சரிங்க.
1: அப்ப பக்கத்துல பையன் 6 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பழகிருந்தா, அதுல இருந்து போய் பழகுவாய் 2 வயசாச்சு. அது வரைக்கும் அப்புறம் அவன் நல்லா பழகிட்டான்.
0: ஓகே.
1: தஞ்சாவூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரேன் வரைக்கும் வரவே இல்லை. வரைக்கும் வரல.
0: ஆத்தாடி
1: வச்சுங்களா.
0: ம்.
1: ஆனா அவ கண்ணிலே இருக்குது, ஆனா வந்து வரவே மாட்டேங்கிறேன். கேட்ட குடியோட குடியோட குடியோட ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிட்டான்.
0: ஓ ஓகே ஓகே.
1: பயங்கர இழப்பு. ஏன்னா சின்ன பையன் குழந்தை அவ்வளவு சுறுசு பண்ண சந்தோஷமா இருக்கும்.
0: புரியுது புரியுது. நன்றி நன்றி கோபி, நீங்க பயந்துட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேயர் வணக்கம். ஓகே. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார்.
0: நீங்க சொல்லுங்க. இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரமாக்குவாங்கல்ல, அந்த நபர் யாரு?
2: ஹஸ்பண்ட் தான் சார்.
0: என்ன பண்ணுவாரு அப்படி?
2: கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ வர ஏதோ வரேன்னு அதை பண்ணி இதை பண்ணி கிளம்புறதுக்கும் லேட் ஆகும். அங்க இருந்து கிளம்பினாலும் அதுவும் அப்படிதான், எல்லாத்துக்கும் லேட் பண்ணி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க சார். அவங்கதான்
0: நம்புறேன்.
2: அதோட எங்க பேரன் வந்து இன்னும் சுறுசுறுப்பேன். இன்னும் தாத்தா கிளம்பலையா, இன்னும் தாத்தா கிளம்பலையா, வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அவன் சொல்லி கூட அந்த இது பண்ண மாட்டாங்க சார்.
0: அதெல்லாம் அதெல்லாம் இப்ப கேட்டாங்கல்ல, நீங்க சொல்லிட்டீங்களா, இனிமே கேட்பாங்க. ஓகே,
2: தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்க பேசுறது கேட்கல. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து இந்த வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, பார்த்தா
3: அவங்க
0: வரதுக்கு ரொம்ப லேட்
3: ஆகிருப்பாங்க.
0: இல்ல நைட்டு பூரா நிப்பாங்கல்ல, அந்த மாதிரியா?
3: இல்ல சார், நான் ஒரு 4 மணிக்கு போவோம் சார். இங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. நான் அந்த 4 மணிக்கு பண்ணி 5:30 மணிக்கு 5:00 காலுக்கு விட்டுருவாங்க. 5:30 விட்டு நானும் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன், நான் அங்கதான் இருக்கிறேன் அங்கதான் இருக்கிறேன்னு. லாஸ்ட்ல பார்த்து நான் கிளம்புறேன்ட்டு நான் கிளம்பி போயிடுவேன்.
0: அடப்பாவுமே.
3: அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எனக்கு முன்னாடி போயிருப்பாங்க சார் அவங்க.
0: ஓகே ஓகே.
3: சரிங்களா. இப்ப சமீபத்துல கூட ஒரு 15 முன்னாடி கூட நடந்தது சார். இதே ஒரு
0: விடுஞ்சிருக்கும், அப்ப வரையும் வரவே மாட்டாங்கல்ல, அந்த நபர் யாரு அப்படின்றத உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க கால் பண்ணலாம் 0442986008 இந்த நம்பருக்கு. இப்ப கோவில் படத்துல இருந்து காலேஜுக்கு போவோம், ஆனா நாங்க கட்டடிக்க மாட்டோம், அந்த பாட்டு தான் வருது. இந்த பாட்டை கார்த்திக் பாடியிருக்கிறாரு, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஹரிஷ் ஜெயராஜ் இசையில. கேட்டிணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 15 நிமிஷம் லேட் ஆயிடும்.
1: ஓகே,
0: அங்கதான் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தியா, வெளியில எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பதட்டத்திலேயே வச்சிருப்பான், வருவானா வரமாட்டான். இந்த ட்ரெயின் பிடிக்கும் போது கூட ஒரு வாட்டி அவன் வரவே இல்லை, நான் வரேன் இதோ வரேன் இதோ வரேன்னு, கடைசியில அவன் வந்து பஸ்ஸ பிடிச்சிட்டு தான் வந்தா, நாங்க எல்லாருமே ட்ரெயின்ல ஏறி போயிட்டோம். ஆனா ஒரு இடத்துக்கு வரேன்னா அவன் என்ன சொல்லுது, வரவே மாட்டான், அவன் வரேன் அப்படின்னு சொன்னா ஆச்சரியம் தாங்காது. ஆமா எல்லாருக்கும்
1: பரவாயில்ல பரவாயில்ல, பட் ஆனா எப்படியோ வந்துடுறாரு இல்லையா, அந்த வகையில சந்தோஷம்.
0: வந்து சேர்ந்துடுறான் அவனுக்காக, நாங்க எங்க டைம்ல அப்படியே தியாகம் செஞ்சு காத்துட்டு இருக்கோம், காத்திருந்து அப்படிங்கிற மாதிரி.
1: ஓகே, நைஸ் நைஸ், நல்ல அனுபவங்கள் தான் இதுவும். நாளைக்கு வந்து நீங்க திரும்பி பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸா தான் தெரியும். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இப்பதான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கேன்.
1: ஆஹா ஆஹா, அருமை. எப்படியும் வரதுக்கு நைட் ஆயிரும் இல்ல,
2: ஒரு 1.5 hours சார்.
1: அதான் சொல்றேன். சோ அதான் பரவாயில்லங்க, நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து ஒத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு அடுத்தடுத்த நேரத்தை பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்க. கலா, உங்க வாழ்க்கையில வந்து இந்த வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிருப்பாங்களா, அது யாரு?
3: என் தம்பி சார்.
1: என்ன பண்ணுவாரு அப்படி?
3: பாராட்டலாம்
1: வர. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிருப்பாங்களா, அது யார்?
4: தங்கச்சி, ரெண்டு தங்கச்சி, எனக்கு பெரிய தங்கச்சி இருக்காங்கல்ல.
1: ஆமா,
4: அங்க எல்லாரும் கிளம்பி வெளியில வந்து இப்ப வேணும் வந்து நிக்கும், காரும் வந்து நிக்கும்.
1: ஆனா
4: இந்த வாரம் இந்த வாரம் அப்ப கட்டின போனதை திரும்ப போய் ரூம்ல போய் அவுத்து மறுபடியும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அஜயோ என்னடா அது, இன்னும் காரணம் என்ன, போய் பாருமா பாருமா போய் யாரும் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மறுபடியும் கட்டின போடவே திரும்ப ஒரு காலத்து மறுபடியும் நல்லா இந்த கட்டிட்டு வரேன் இந்த கட்டிட்டு வரேன்ட்டு, இந்த ஒரு நிமிஷத்துல வரேன் இந்த ஒரு நிமிஷத்துல வரேன்ட்டு எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல ஆக்கிடுவாங்க. ரொம்ப
1: பரவாயில்ல, 10 நிமிஷம் ஆகிடுவாங்க அப்படின்னா பாவம் மனுஷன், நம்மகிட்ட சொல்றது தப்பே கிடையாது. அண்ட் இதை கேட்டுட்டு கண்டிப்பா வந்து அவங்க அதை மாத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நிகழ்ச்சியில பேசணும்னா 0444-9868-6008 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ கோவா திரைப்படத்துல இருந்து 7 தலைமுறைக்கும் அந்த பாடத்தை கேட்க போறீங்க. கேட்டு நினைஞ்சிருங்க FM Rainbow 101.4.

0: நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் லோகேஷ் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் ஒருத்தர் இந்த வந்துறேன், 2 நிமிஷத்துல வந்துறேன், இந்த 5 நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக்குவாங்க வரதுக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க சந்திரசேகர், இந்த வந்துறேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நேரமாக்குவாங்களா, அவங்க யாரு?
1: அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே,
1: நாங்க எல்லாருமே வெளியில போலான் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு இங்கதான்டா இருக்க அப்படின்பா, அவனையும் கூட்டிட்டு எல்லாரும் ஒன்னா பைக்ல ஏறி படத்துக்கு போறோம் அப்படின்னு பார்த்தா, அவனாலேயே ஒரு படத்துக்கு

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:31 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனா வரதுக்கு ரொம்ப நேரம் ஆக்கிருப்பாங்கல்ல அவங்க யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பூரத்னம்.
2: சொல்லுங்க பூரத்னம், எங்க இருந்து பேசுறீங்க?

0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இப்ப கேட்டு இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு நம்பறேன். ஓகே,
1: சென்னையில இருக்கேன்,
0: கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார், கவலைப்படாதீங்க சரிங்களா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும். அவங்க நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கியிருப்பாங்கல்ல, வர்றதுக்கு அது யாரு?
1: பத்து மணி மட்டும் பகரம் வருவோம்னு
0: வரவே
1: சரி போனா பண்ணி சொல்லல எனக்கு.
0: ஆமா,
1: அது சொல்லல. அப்படின்னா பண்ண அங்க இருந்து வேறமா வீட்டுக்கு வந்தா.
0: சரி சரி,
1: வீட்டுக்கு வந்து இன்னொரு அம்மான்னு கேட்டா எங்க மாமியார் வந்துட்டாங்க வரத்துக்கு பயந்து வரலம்மா அப்படின்னு சொல்றாங்க.
0: ஓகே, இந்த ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல, நீங்க போனது தப்பு கிடையாது, ஒரு தகவல் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்க வாழ்க்கையில இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்பாங்களா, அது யார் அப்படின்னு தான் கேட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தனகுடியில இருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நபர் யார்?
2: சார், இந்த வந்துடுறேன் சொல்லிட்டு அப்படின்ட்டா யாருன்னு பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டு தான் சார்.
0: ஏன், என்ன பண்ணுவாரு?
2: ஆமா, நம்ம நம்ம எங்கேயாச்சும் ஒரு இதுக்கு வந்து ஒரு இதுக்கு தூரம் லாங்க தூரம் போகணும், கொஞ்சம் நீ தூரம் வந்துடுற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா நினைச்சு வந்துடலாம். ஒரு மணி நேரம் ஆகிரும்.
0: ஆணித்தரமா கேட்டிருக்கிறாரு. நீங்களும் கால் பண்ணணும்னா 0444986003 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காகவே கண்ணெதிரே தோண்டினால் படத்துல இருந்து சலோமியா அந்த படம் தான் வருது. இந்த பாட்டை வந்து தேவா பாடி இருக்கிறாரு, தேவா வரிகள் எழுதியிருக்கிறாரு, தேவா இசையமைச்சிருக்கிறாரு. இப்ப அந்த படத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 உடன்.

நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: 5:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அது 2 நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா நான் ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் வந்து நம்ம அவசரம் இங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் கரெக்டா வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போறேன், இவங்களை பார்க்க போறேன், அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயிருக்கும், ஆலையும் காணும் பேரையும் காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது யாரு அப்படின்றத கேட்டு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜ்.
0: தேவராஜ் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நபர் யாரு?
1: அது நாங்க ஒரு லேண்ட் விஷயமா முடிக்கிறதுக்கு எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிட்டோம்.
0: சரிங்க,
1: எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ஓனர் இதை வரன்ட்டு போனார் சார், அடுத்த பார்த்தா வரவே இல்லை.
0: அட கொடுமையே.
1: அது என்னன்னாக்க, அந்த ரேட்டு படி இல்லையா, அது சொல்லிட்டு போனோம் இல்லையா.
0: ஆமா,
1: சொல்லாம சொல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீடு எங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அந்த இதை விட்டாச்சு.

0: ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே சரிங்களா? நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். ஒரு ரெண்டு பேர் சார், என் நண்பர் ஒருத்தர் வர வரன்ட்டு ரெண்டு நாள் பத்து வந்தாரு. போன் பண்ணினே இருப்பாரு, தோந்தரன்ட்டு கதையில ரெண்டு நாள் பத்து வந்தாரு, சாரி என்பாரு. அதே மாதிரி கடை ஓனர் பாஸ் இருக்காருல்ல, வேலை செய்யறேன்.
0: ஆமா,
1: அவரு வந்துருப்பா, நீ இருப்பா, போயிட்டா போயிட்டாரு. பத்து மணிக்கு வருவாரு சார்.
0: இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்புல இல்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கணபதி சார்.
0: கணபதி, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த நபர் யார்? எல்லாமே நான் தாங்க, நான் தாங்க எப்பவுமே அதெல்லாம் பண்றது அப்படின்னு இவ்வளவு ஒரு ஓப்பனா சொல்றீங்களே, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அந்த நம்பிக்கைக்கு, அந்த நம்பிக்கையிலயும் நீங்க வாழ்க்கைய வந்து ரன் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர வணக்கம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த நம்பர் யாரு?
3: மாமா பையன், தோட்டக்கலையில வந்து.
0: சரிங்க.
3: நிறைய இடங்கள்ல மரங்கள்லாம் நட்டு வளர்க்கறாங்க, அந்த ஏதோ ஒரு இது வச்சுட்டு குரூப் மாதிரி வச்சுட்டு நட்டுன்னு வராங்க.
0: சரி,
3: எங்க வீட்டுல கொஞ்சம் மண்ணு தான் இருக்கு. வாப்பா கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஆரஞ்சு மரம், இந்த ஏதாவது கொய்யா மரம், நெல்லி மரம், ஏதாவது மரம், மரங்கள் 45 மரம் என் லிஸ்ட்ல இருக்கு. ஏதாவது ஒரு மரம் வாங்கிக்கலாம், வாங்கி நட்டுட்டு போயிடுப்பா எனக்குன்னு சொன்ன வர
0: மாட்டேங்கிறாரு.
3: கத்திரி செடி வெண்ட செடியாவது கொடுப்பான்னு கேட்டா ஆடி போய் ஆடிக்கிட்டே ஆடி மாசம் 10 தடவை போயிட்டான், 20 தடவை. அவரு மட்டும் வரவே இல்ல, மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு, எல்லாம் வந்துட்டு நீ மட்டும் ஏன்பா வரலன்னு கேட்டுட்டு, இதோ வந்துட்டோம் தெரியுமா, இதோ வந்துட்டோம், இதோ வந்துட்டாங்கிறாரு. இப்ப வர மாட்டேங்கிறாரு.
0: மகிழ்ச்சியாவும் சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிருப்பாங்க, அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த நம்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி நீங்க சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து மதுரை குழுங்க அந்த படம் தான் வரப்போகுது. வேல்முருகன் சுச்சித்ரா, மதுரை பானுமதி இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி வரிகள்ல ஜேம்ஸ் வசந்தன் இசையில. கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

நேரம் 5:52 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்குவாங்கல்ல வரதுக்கு, அது யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ, வணக்கம். ஓகே, சரியான சிக்னல் இல்லை போல அவருக்கு. ஸோ இது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக நம்மளும் இந்த காத்திருந்து பார்த்துருப்போம், வரவே மாட்டாங்க. கேட்டால் வந்து வழியில் ஒருத்தர் தெரிஞ்சவர் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். வணக்கம், வணக்கம், கேட்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, ஓகே, இணைப்பு சரியாக கிடைக்கல. டவர் இருக்க இடமா நின்று நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இணைப்பு கிடைக்கும், நீங்களும் பேசலாம். ஸோ அதான், நான் இங்கே போயிட்டு வந்தப்பா, அங்கே போயிட்டு வந்தப்பா, இல்லைப்பா நான் கடையில் ஒரு பொருள் வாங்கினேன், திரும்ப வந்து மறந்துட்டு வந்துட்டேன், அதான் இன்னொரு வாட்டி போய் வாங்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி இப்போ பல காரணங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்மளும் இவங்களை நம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நபர் உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நேயர்களை எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. அதாவது, நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வருவார் சொல்லி நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், ஆனா நீங்க இங்க இருங்கன்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு வேலையை முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாரு. எங்க காலைல போனவர் சாயந்தரமா வருவாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ, ஓகே, அதான் நீங்கள் இது கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருந்தால் நல்ல டவர் இருக்க இடத்துல போய் நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 0442986008. மறுபடியும் சொல்கிறேன், 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் ரொம்ப நேரம் ஆக்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், வணக்கம், வணக்கம், பேசுங்க, வணக்கம். அதான் நான் சொல்றேன்ல, சிக்னல் ப்ராப்ளம். ஸோ நிறைய பேர் வந்து டவர் இருக்க இடத்துல போய் கால் பண்ணுங்க. வணக்கம், வணக்கம், ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் வணக்கம், ஓகே. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த சிக்னல் ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைவு பாடலை வந்து கேட்டலாம். நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து யாருக்கும் காரணம் சொல்லியிருப்பீங்க. இனிமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுடைய நலன் கருதி. ஸோ நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டு அணிஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனி நபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வர்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை 11 அணிக்கு எதிரான

3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 7 மணி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே, இந்த வார ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த வேலு அவர்கள். வணக்கம் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
0: சொல்லுங்க சார், நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. விவசாய வாழ்க்கை, நீங்க ஒரு அதாவது பிறந்ததுல இருந்து நீங்க ஒரு விவசாய குடும்பத்திலே வளர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு விவசாய தொழில் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. விவசாயம் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: விவசாயத்துல நல்ல லாபகரமான தொழில் தான், ஆனா வந்து இயற்கை முறையில பண்ணோம்னா நல்ல லாபம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே வந்து யூரியா, அமோனியம், பாஸ்பேட் இதெல்லாம் செயற்கை உரமா பயன்படுத்துறாங்க. அதனால விவசாயத்துல வந்து மகசூல் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. இயற்கை முறையில விவசாயம் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல லாபகரமா தொழில் இருக்கும். நெல், கரும்பு எல்லாம் நல்லா விளைச்சலாவே இருக்கும்.
0: ரொம்ப சரியா சொல்றீங்க. இருந்தாலும் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப எங்களை மாதிரி விவசாயத்து சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கும் இன்னைக்கு இருக்கிற தேவைகளையும் இயற்கை முறை சார்ந்த விவசாயம் மட்டுமே பண்ணி எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி பண்ற அளவுக்கு ஒரு உற்பத்தியை கொண்டு வர முடியுமா, இல்ல அந்த ஈடுகட்டுறதுக்காக தான் நீங்க சொல்ற மாதிரி கெமிக்கல் உரங்கள்லாம் பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கிறதுக்காக இந்த தொழில்நுட்பங்களை நம்ம கையெடுத்திருக்கோமா, இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது, இதுக்கான உங்களோட எண்ணங்கள் என்னன்னு பகிர்ந்துக்கோங்களேன்.
1: அதாவது வந்து இப்ப சிறு விவசாயி, குறு விவசாயி இவங்க எல்லாம் வந்து அந்த இயற்கை முறையில கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் லாபத்தை நோக்கி போறாங்க. ஆனா பெரு விவசாயம் போது எல்லாமே வந்து இயற்கை உரத்துல ஈடுபட முடியறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சமாவது செயற்கை உரத்துக்கு கொஞ்சம் மாறுறாங்க. அப்படி மாறும் போது கொஞ்சம் இயற்கை உரத்தை விட செயற்கை உரம் வந்து விவசாய மகசூல் வந்து விளைவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்ப காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். இப்ப எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு மாறி வராங்க.
0: அடுத்ததாங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாக்கும்போது, இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வரீங்க, உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி நீர்ப்பாசன முறை எல்லாம் உங்க ஊர்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க, எத்தனை போகம் நெல் விளைச்சல் பண்றீங்க, இல்ல மத்த பயிர்கள் விளைச்சல் பண்றீங்க, அதற்கான நீர் மேலாண்மை என்னென்ன மாதிரி பண்றீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நீர் மேலாண்மை போது குருவை பட்டம், அந்த காரி பட்டம் ரெண்டு பட்டம். குருவை பட்டத்துல நெல், கரும்பு, ஏதாவது மகாச்சோளம் ஏதாவது போடலாம், அதுவும் நல்ல லாபகரமான தொழில் தான். அது குருவை சாப்பிடல இதுல நெல் இதெல்லாம் போடலாம். சில மானாவாரி பயிராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: இன்னொன்னு இந்த கேஷ் கிராப்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த விளைச்சலை பத்தி எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க?
1: பயிர் வந்து கரும்பு தான், கரும்பு மக்காச்சோளம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அதுல வந்து செலவினங்கள்லாம் அதிகமாகுது சார். அதனாலதான் வந்து அது எல்லாமே மாற்றுப்பாதையில போயிடுறாங்க. இப்ப எல்லாம் வந்து சவுக்கு எல்லாம் நட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாமே.
0: ஓகே, அடுத்தது இந்த சவுக்கு நீங்க சொல்லும் போது, அது வந்து எந்த அளவுக்கு அதுக்கான சந்தை மதிப்பு இருக்கு, அதுக்கான டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதை விவசாயம் பண்ணும்பொழுது இந்த பயிர்ல இருந்து நம்ம சவுக்கு தோப்பு மாதிரி போடும்பொழுது அந்த நிலத்தை வந்து பதப்படுத்துறது, இந்த முறைகள்லாம் எப்படி மாற்றம் நடக்குது, அதற்கு வந்து விவசாயிகள் எப்படி தயார் பண்ணிக்கணும், என்னென்ன மாதிரி நுட்பங்கள்லாம் கையில் எடுத்துக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: இப்ப வந்து இயற்கை இதுல பண்ணும்போது என்ன, அந்த நிலத்தை வந்து நல்லா ரெண்டு சால் நல்லா டிராக்டர்ல உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணுங்க வந்து பாண்டிச்சேரியில விற்கிறாங்க. ஒரு கண்ணு 2 ரூபான்னு வாங்கிட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு 500 இல்ல 700 கண்ணு நடலாம். அப்புறம் அது கொஞ்சம் களையெல்லாம் வெட்டிட்டு அதை பண்ணும்போது கொஞ்சம் 3 வருஷத்துலயே அது வந்து மகசூல் ஆயிடுது சார். அது
0: ஓகே, அதுக்கான டிமாண்ட் எல்லாம் எங்க இருக்கு, யார் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அந்த விஷயங்களை கொஞ்சம்
1: ஆளுங்க வந்து வெளியில இருந்து வந்து அந்த பேப்பர் கம்பெனிஸ், அது சில ஏஜென்ட்டுங்களா இருக்காங்க சார், அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பாண்டிச்சேரி, இது போல வேலூர், இது போல இடத்துல இருந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க.
0: நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த பணப்பயிர்ல வந்து கரும்புன்னு ஒன்று சொன்னீங்க. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து சக்கர ஆலயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா?
1: போலூர் தரணி மில் இருக்கு, அதை விட்டா இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மில் இருக்கு, ராசி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல.
0: இப்ப அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி கரும்பு விவசாயம் பண்ணும்போது ஒரு டன்னுக்கு எவ்வளவு பணம் நீங்க அவங்க எடுத்துக்கிறாங்க, கொள்முதல் விலை என்ன, அந்த பேமெண்ட் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்குங்களா?
1: வந்து கரும்பு வந்து 1 இயர்ல பாக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்துதான் கொஞ்சம் லாபம் இல்லாம இருக்கும், ஏன்னா விதை கரும்புல இருந்து எல்லாம் இந்த செலவினங்கள்லாம் அதிகமாகும். ஆனா வந்து 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் வந்து அது அப்படியே அந்த மருதாமன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது இயற்கை உரத்தை போட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது 2வது வருஷத்துல இருந்து நல்ல ஃபீல்டு தான் சார். ஆனா 1வது வருஷத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். 2வது வந்து சவுக்க வந்து 3 வருஷம், 3 வருஷத்துலயே அவங்க வந்து வளர்ந்துடுது, அவங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க சார், வெளி ஏஜென்ட்டுங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க.
0: அடுத்ததான் இந்த கால்நடை செல்லும் சொல்றோம் இல்லையா, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான தோழனா இருக்கிறது வந்து கால்நடை செல்லும் தான். நீங்க வந்து உங்களுடைய ஊர்ல நீங்க பார்த்து கால்நடை செல்வங்கள், இல்ல நீங்க உங்க பர்சனல் அனுபவத்துல ஆடு மாடு கோழி இதற்கான வளர்ப்புகள்லாம் எப்படி பண்றீங்க, ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா, லாபம் ஈட்டுறதுக்கு வழிகள் என்ன? ஏன்னா விவசாயம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி வெறும் விளைச்சலை மட்டுமே நம்பி இருந்தா கொஞ்சம் சிரமம். இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி நம்ம கூடுதலா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி பண்ணும்போது இந்தந்த கால்நடைகள் செல்வங்கள்லாம் எப்படி நம்ம பராமரிக்கலாம்?
1: பண்ணலாம் சார், ஒரு ரெண்டு கரவ மாடல் இருந்தாவே போதும். இல்லைன்னா சில வசதிக்கு தகுந்த மாதிரி இடம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த அது கட்டுறதுக்கு கொட்டைகள் மாதிரி போட்டு அதை பண்ணிடலாம் சார். ஆடு மாடு கோழி அதை வளர்த்தோம்னா அது வந்து இடையில வந்து நமக்கு ஒரு லாபகரமான இதுவா இருக்கும் சார் வருமானம்.
0: ஓகே, அதே மாதிரி இந்த பால் உற்பத்தியை வந்து கூட்டுறவுக்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: அதெல்லாம் என்ன மாதிரி செயல்பாடுகள்?
1: கூட்டுறவுல வாங்குறாங்க சார், நம்ம 38 ரூபாய் 40 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் வாங்குறாங்க. அவங்க 50 ரூபாய்க்கு அவங்க வெளி மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. வெளி மார்க்கெட்ல கொடுத்தாலும் சில்லறை வியாபாரத்துல மீதி போக விண்ணருக்கு போயிடும்.
0: ஓகே, அதாவது இப்ப இது வரைக்கும் வந்து விவசாயம், அதற்கான நீர் மேலாண்மை, அதுக்கு அடுத்தது கால்நடை வளர்ப்பு, இதை பத்தி சொல்லிட்டே வந்திருக்கீங்க. அடுத்ததா இந்த பொருட்களை வந்து எப்படி வந்து சந்தைப்படுத்துறீங்க? இந்த தகவலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துருவோம்.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த வேலு அவர்கள். சொல்லுங்க சார், இப்ப இது வரைக்கும் வந்து உங்க விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அருமையா. அடுத்ததா நீங்க வந்து எப்படி வந்து பொருட்களை சந்தைப்படுத்துறீங்க, இதற்கான நெட்வொர்க் எப்படி இருக்கு, உங்க விளைநிலத்துல இருக்க பொருட்களை நீங்க நகரங்களுக்கோ பெருநகரங்களுக்கோ கொண்டு போய் எப்படி சேர்க்கறீங்க, அதை சேர்த்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் சொல்லுவாங்க இல்லையா, நெட்வொர்க்லாம் எப்படி இன்னைக்கு வளர்ந்துருக்கு, நீங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கான ஆதாயம் எந்த அளவுக்கு கிடைக்குது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், நெல் பயிர் வச்சோம்னா நாங்க கமிட்டிக்கு எடுத்துட்டு போயிடுவோம், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் சில ஏஜென்ட்டுங்க பெரிய வியாபாரிங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து சவுக்கு ஏதாவது பயிர் வச்சோம்னா அது வந்து வேன் மூலயமா நம்ம வந்து ஏஜென்ட் மூலயமா சொல்லி அவங்களே வந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க சார். சவுக்கு பொறுத்த வரைக்கும்
0: மற்றபடி மக்காச்சோளம் கரும்புலாம் சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க சந்தைப்படுத்துறதுக்கு?
1: மக்காச்சோளம் வந்து நம்ம வந்து அதை மிஷின்லயே விட்டு அதை ஸ்கிராப் பண்ணி அதை தூளாக்கிடுவோம் சார். தூளாக்கிட்டு அதை வெயிலில் கொஞ்சம் நாள் ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வியாபாரி இருக்காங்க சார், வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த பக்கம் இருக்காங்க சார், அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க பொலிட்ரியில கொடுத்துருவாங்க. அவங்க
0: ஓகே, அதாவது தீவனமா பயன்படுத்துறது சொல்றீங்க?
1: ஆமாம் சார், கோழி தீவனமா பயன்படுத்துவாங்க.
0: ஓகே, அடுத்தது கரும்புக்கு எப்படி சொல்றீங்க சந்தைப்படுத்தல், ஏன்னா இப்போ வந்து இந்த பெட்ரோலே பாத்தீங்கன்னா இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல்ன்றது வந்து இப்போ அதுதான் வந்து நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கு. சகமே வந்து அதற்கான முடிவுகள் எடுத்து இப்போ அந்த E20 E80 அந்த ரேஞ்சில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கரும்புக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி கரும்பு சக்கர ஆலைகள் நிறைய இருக்கிற ஊர்ல இருந்து நீங்க கரும்பு உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு, கரும்பு விளைச்சலுக்கான சந்தை மதிப்புகள் எப்படி இருக்கு, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஆமாம் சார், ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டன் வரும். அந்த 50 டன்னில் வந்து ஒரு டன்னுக்கு வந்து 3200 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஆலையில வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு செலவுன்னும் போது அந்த ஸ்கிராப்புக்கு வெட்டுக்கூலி அதெல்லாம் சேர்ந்தோம்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடும் சார். மேற்கொண்டு மீதி எஞ்சி இருக்கிறது 1500 ரூபா தான் ஒரு டன்னுக்கு நமக்கு கிடைக்கும் லாபகரம். அதுவும் இந்த 12 மாசத்துக்கு
0: அதோட சந்தை மதிப்பு எப்படி இருக்கு, இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சார், வேர்க்கடலை போடலாம், அப்புறம் காராமணி, அப்புறம் உளுந்து பயிர் வைக்கலாம் சார். வானம் பார்த்த பூமியில பயிர் வைக்கலாம், அதுவும் நல்ல விளைச்சல் தான் சார். அதை வந்து உளுந்தே வந்து இப்ப தோல் உரிக்காத உளுந்தே வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் மார்க்கெட் சந்தை மதிப்பு போகுது சார்.

0: கிலோ மூட்டையே கிட்டத்தட்ட வந்து 8,000-9,000 போகுது சார். உளுந்து
1: எத்தனை கிலோ மூட்டை அது?
0: அது வந்து 80 கிலோ சார்.
1: இப்ப விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்தது நீங்க இந்த கால்நடை பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா. இப்ப எந்த ஒரு தொழிலையுமே வந்து ஸ்கேல் அப்னு சொல்லுவாங்க, கொட்டகை போட்டு அந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல செல்ஃப் சஸ்டெயின் பண்றதுக்கு என்னென்ன அனிமல்ஸ் தேவைப்படுமோ அதை தாண்டி ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரின்ற பேர்ல ஒரு பெரிய அளவுல இதை ஸ்கேல் அப் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பண்ணை சார்ந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன விதமான தொழில்கள் இருக்கு, அதற்கான சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, நகரங்கள்லயும் பெருநகரங்கள்லயும் அதுக்கான டிமாண்ட் என்னென்ன இருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்
0: சார். கிராமத்துல பொறுத்த வரைக்கும் வந்து ஆடு மாடுலாம் கொட்டகை இருந்து கம்மியான விலைக்கு சந்தையில வாங்கிட்டு வந்து அதை வளர்ப்பு முறையில பண்ணி அது வந்து பால் அதுக்கப்புறம் வந்து சில இதுகள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது விவசாயிக்கும் ஒரு இதுவா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஆடுலாம் வந்து குட்டிகளா வாங்கிட்டு வந்து வளர்த்து அதிக

0: விலைக்கு சந்தையில வாங்கிட்டு வந்து அதை வளர்ப்பு முறையில பண்ணி அது வந்து பால், அதுக்கப்புறம் வந்து சில இதுகள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது விவசாயிக்கும் ஒரு இதுவா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஆடு எல்லாம் வந்து குட்டிகளா வாங்கிட்டு வந்து வளர்த்து அதிக விலைக்கு விற்கலாம், அதுவும் ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும். கோழியும் வளர்க்கலாம், சென்னை கோழி மாரி நடத்தலாம். ரெண்டாவது நாட்டுக்கோழியும் சில இடத்துல கூண்டுகள் அடைச்சி வளர்த்து அதை நல்ல விலைக்கு விற்கிறாங்க. ஒரு கோழி சேவல்லாம் வந்து 300-400 வாங்குறாங்க, விற்கிறாங்க. முட்டை வந்து நாட்டுக்கோழி வந்து இப்ப வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதாவது வந்து ஏதோ ஒரு சில இடத்துலதான் இந்த நாட்டுக்கோழி வச்சு அவங்க அந்த பண்ணை சார்ந்த இதுல விற்கிறாங்க. ஒரு முட்டை வந்து 15-20 வரைக்கும் விற்கிறாங்க நாட்டுக்கோழி.
1: இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னதுல ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. ஒன்னு வந்து உற்பத்தியை வந்து கமிட்டி மூலியமாவோ அதற்கான பெரு வியாபாரிகள் மூலியமாவோ சந்தைப்படுத்துதல் ஒரு வாய்ப்பாகவும், விளை நிலத்திலிருந்து நேரடியாவே வந்து கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியும் சில பொருட்களை சொல்றீங்க. இதற்கான வேறுபாடுகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அதாவது வந்து சவுக்க பயிர் வச்சோம்னா அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வியாபாரிக வந்து அட்ரஸ் வந்து வாங்கிட்டு போடுவாங்க. ரெண்டாவது வந்து 3 வருஷம் ஆனதும் அவங்களே வந்து கிராப் பண்ணி டன்னுக்கு வந்து 6000 ரூபாய் கணக்கு பண்ணி எவ்வளவு டன் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட்ரேஜ்ல வச்சு அவங்க மீதி கேஷ் கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வியாபாரியும் பேப்பர் கம்பெனிக்கு வாங்கி அனுப்புறாங்க. சவுக்கும் நல்ல லாபகரமான தொழில் தான். ஆனா மத்ததெல்லாம் வந்து கரும்பு மற்ற மக்காச்சோளம் நம்மளே வந்து ஒரு வேன் மூலியமா எடுத்துட்டு போயிட்டு வியாபாரிகள் மூலியமா கொடுத்தோம்னா அதுவும் ஒரு லாபகரமான தொழில். ஒழுங்குமுறை கூடத்துல கொடுத்தோம்னா அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கையில பணம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வியாபாரிகளோட அதாவது விவசாயிகளோட அக்கௌண்ட்ல கணக்குல வந்து வரவு வச்சிருவாங்க. அதுவும் வந்து ஒரு இதுவா தான் இருக்கும், நமக்கு சேஃப்டியா இருக்கும் விவசாயிகளுக்கு.
1: நிகழ்ச்சியில இது வரைக்கும் ரொம்ப அருமையா வந்து என்னென்ன விளை பொருட்களை நீங்க உற்பத்தி பண்றீங்க, அதற்கான சந்தைப்படுத்துதல் விவரங்கள், அதே மாதிரி எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஒரு நெட்வொர்க் மூலமா கொண்டு போய் சேர்க்கிறது, தனி மனிதரா சில விஷயங்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததா ஒரு பாடலை கேட்டு வந்துருவோம்.

0: பாடல் இடைவெளி தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த வேலு அவர்கள். சொல்லுங்க சார், இப்ப இது வரைக்கும் வந்து உங்க விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அருமையா. அடுத்ததா எங்களுக்கு தேவை வந்து, இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்களோட தகவல்களை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை எல்லாருமே கையாண்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் லாபகரமானவும் ஆரோக்கியமான விவசாய முறைகளை வந்து எல்லாரும் பின்பற்றணும்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: அதாவது வந்து இயற்கை விவசாயத்து மூலமா நம்ம செஞ்சோம்னா லாபமும் நல்லா இருக்கும், ரெண்டாவது வந்து பூச்சி இல்லை தாக்குதல் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு பணப்பலன் கிடைக்கும், நல்லா அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம்
0: சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியின் ஃபார்ம் டு

0: சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்தியா.
2: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்

0: நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு அரை மணி நேரம் வந்து உங்க நிகழ்ச்சியில வந்து நான் பாடல் நான் போட போறேன், ஆனா அந்த பாட்டு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க. ஸோ கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986038, இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நல்லா இந்த மூடுக்கு நல்லா ஒரு அடிப்பாட்டா நம்ம போடலாம் நான் யோசிக்கிறேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா கால் பண்ணி நல்லா அடிப்பாட்டா கேட்கலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர் வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: நீங்க என்ன பாட்டு நல்லா ஒரு அடிப்பாட்டா சொல்லுங்க பாக்கலாம்.
1: அடிப்பாட்டு வேணுங்களா? அப்படின்னா நம்ம அபூர்வ சகோதரர்கள்.
0: ஓகே, என்ன பாட்டு?
1: அண்ணாத்தாடுற
0: ரோத்திக்கவா? சூப்பருங்க. இந்த மாதிரி அடிப்பாட்டாவே நம்ம போட்டலாமா?
1: கேட்டீங்களே, அதுல ஒரு பாட்டுல அந்த சீன் மனோர்மா வந்து அந்த டான்ஸ் ஆடினா இருக்கும், அந்த முயலுடைய வாழை பிடிப்பார் கமல்.
0: ஆமா,
1: ஒரு முறை முறைச்சு அவனை தட்டுவார், நல்லா இருக்கு அந்த சீன்.
0: அப்படியே நீங்க விஷுவல் பண்ணிட்டே இந்த பாடலை கேளுங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து அண்ணா தாடுறார் பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 7:37 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆரம்பமே அட்டகாசமா இருந்துச்சு, நல்லா அதிரடியா குத்து பாட்டா ஒரு பாட்டு கேட்டாரு நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி, அடி பாட்டா ஒண்ணு சொல்லுங்க.
1: அடி பாட்டுதான் திருப்பாச்சி படத்துல இருந்து கும்பிட போன தெய்வம்.
0: திருப்பாச்சி படத்துல இருந்து கும்பிட போன தெய்வமா? திருப்பாச்சி படத்துல இருந்து கும்பிட போன தெய்வம் அந்த பாட்டு வருது, கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நேயர்கள் பாடல் கேட்கறாங்க, நான் ஒளிபரப்பு பண்றேன். அதுவும் நல்லா அடி பாட்டை நம்ம நேயர்கள் கேட்கறாங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
1: பட்டாபி,
0: நல்ல அடி பாட்டு
1: ஒண்ணு.
0: பாயும் புலி,
1: அடி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து நிக்க மானே மாங்குயிலே யமா யமான.
0: ஓகே, ஆடி மாசம் காத்தடிக்க அந்த பாட்டை நீங்க பாடும்போது ரொம்ப அற்புதமா பாடிட்டீங்க, கேட்டுடலாமா அந்த
1: பாட்டை?
0: ஓகே, நன்றி நன்றி. அண்ட் அவர் கேட்ட மாதிரி பாயும் புலி திரைப்படத்துல இருந்து ஆடி மாசம் காத்தடிக்க அந்த பாட்டை தான் கேட்க போறீங்க. இந்த பாடல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: அத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு நானே மாங்கு இல்ல.
1: நல்ல கம்புல தான்.

0: முட்டா வைக்கும் கட்ட கோழி முட்டாதையா மயக்கத்தை கொடுக்கற
1: ஆடி மாசா.

0: நேரம் 7:49 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில என்னவே ஆட வைக்கிற மாதிரி நிறைய குத்து பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: சென்னை
0: சொல்லுங்க. நல்ல ஒரு அடி பாட்டா?
1: வீரத்தாளாட்டு படம் சார்.
0: வீரத்தாளாட்டு
1: வாடிப்பட்டி மாப்பிள்ள உனக்கு வாக்கப்பட்டு வாரம்னு பாக்கப்பட்டு போறவளே நாகரத்தின்.
0: ரைட்டு, போட்டுடலாம். நல்லா பாடுனீங்க. இப்போ ஒரு டான்ஸ் ஆடுங்க, அந்த பாட்டை நான் போட்டுறேன். ஓகேவா?
1: நன்றி, நன்றி சார்.
0: ஓகே ஓகே, நன்றி. அண்ட் இப்போ வீரத்தலாட்டு படத்துல இருந்து ஹேமா கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலை தானா? இரு கவனிச்சுக்கிறேன்.
1: அவன்
0: ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதம்மா.

0: நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய நேயர்கள் நல்லா அடி பாட்டா ஆட வைக்கிற பாட்டா கேட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் நிறைவு பாடலாம் என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: சார் வணக்கம், திருப்பத்தூர் போய் மக்களும் சிவகுமார்.
0: சிவகுமார், நல்லா அடி பாட்டா புடிச்ச பாட்டா சொல்லுங்க.
1: தேவர் மகன் படத்துல இருந்து சாந்து பொட்டு.
0: சாந்து பொட்டு சொல்லும் போதே சாந்து பொட்டுன்னு சொல்றீங்களே, பாடிடுவீங்க போலயே. அவர் கேட்ட மாதிரி தேவர் மகன் படத்துல இருந்து சாந்து போட்டு அந்த படத்தையும் கேட்க போறீங்க. கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி வண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

0: அதில் உள்ள சுச்சமன் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாக திரிப்பச்சா திரிப்பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.
1: சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு.
2: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டு சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்கள் மனதுக்கு பிடித்த இதமான மெலோடி சாங்ஸ் தான் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ரங்கீலா திரைப்படத்திலிருந்து ஏ ராமா என தொடங்கும் பாடல். ஹரிகரன் மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:14 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன், அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. சித்ரா குரலில், வாலி வரிகளில், தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:26 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாலனே, அந்த பாடம் தான் கேட்க போகிறீங்க. சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:39 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து தங்க மகன் என்று அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

நேரம் 9:50 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அண்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிறைய மெலோடி சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா இரண்டு பாடல்கள், எல்லாமே என் ராசாதான் மற்றும் முத்துக்காலை, இரண்டு படத்துல இருந்து இரண்டு பாடல்கள் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்தில் என தொடங்கும் பாடல். பி சுஷீலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ தீவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாவாடை தாவணியை பார்த்த உருவமா, அந்த பாட்டை தான் கேட்க போறீங்க. டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

10:21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து நீ மேகம் என தொடங்கும் பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். சங்கர் கணேஷ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம் என தொடங்கும் பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:38 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஆலயமணியின் ஓசை, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பி சுஷீலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:46 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சி நடத்த பாடலாக சிவகாமி திரைப்படத்திலிருந்து வானில் முழு என தொடங்கும் பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், காமோஷரி பரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:53 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் நிறைய பாடல்கள், மனதுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். அண்ட் இன்னும் பார்த்திபன் கனவு மற்றும் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலேருந்து 2 பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி, இரவு வணக்கம். தொடர்வது பார்த்திபன் கனவு மற்றும் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்.

11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனதிலே ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ, சுனந்தா இவங்களுடைய குரலில், மு மெத்தா அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பொற்காலம் படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சுவர்ணமுகி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சுவர்ணலதா இவங்களுடைய குரலில், ஸ்வராஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸில். நேரம் 11:32 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:43 ஆயிடுறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சொல்லவா? கதையா சொல்லவா?

கவிஞன் என்னை இழகாத இளமனதை இழக வைத்து இன்பத்தை என்னோடு தவழ்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மாதத்தில் தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாடும் விடுமுறை நாளை ஏப்ரல் மாதத்தில்

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேஸ் ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எலரா கிருஷ்ணா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது காம்போஜி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அகரமூமக்கி என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சுத்த சாவேரி ராகம் ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேரம் 5:29. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது